0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: நேர்கள் கேட்கலாம் தேனிசை பக்தி பாடல்கள் நிகழ்ச்சியின் துவக்கமாக நான் பாடும் என தொடங்கும் பாடலை பாடியிருப்பவர் தேழந்தூர் சகோதரிகள்.

0: நிகழ்ச்சியில் தொடர்ந்து வி. நடராஜ முதலியார் பாடியுள்ள பாடல்.
1: நம் ஜீவனை கொடுத்து நம் ஜீவனை மீட்டான்.

0: நேயர்களே, ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் வழங்கும்
1: வானொலிக்கு 90 நாட்டுப்புற இசை நிகழ்ச்சி இம்மாதம் 19
0: நமது ஆகாஷவாணி சென்னை வானொலியின் நாடக ஒலிப்பதிவு கூடம் ஒன்றில் பிற்பகல் 3
1: வி எஸ் சுந்தரமூர்த்தி குழுவினர் வழங்கும்
2: கைச்சிலம்பு பாடல்கள்
1: இசை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது.
2: இம்மாதம் 19
0: சென்னை வானொலியின் நாடக ஒலிப்பதிவு கூடத்திற்கு நேயர்கள் அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம்.

உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்கள எப்படி பாத்துப்பீங்க அப்படின்னு கேட்டா, என் கண்ண போல பாத்துப்பேன் அப்படின்னு சொல்வீங்க. ஆனா உங்க கண்களை நீங்க கவனமா பாத்துக்கிறீங்களா? இப்ப இருக்கிற டெக்னாலஜி காலத்துல முக்கியமா சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வர அதிக அளவுல செல்போன், கம்ப்யூட்டர் அப்படின்னு அவங்களுடைய நேரத்தை செலவிடுறாங்க. இதனால அவங்களுடைய பார்வை மங்குறது, தலைவலி, கண் தசைகள்ல அழுத்தம், கண்கள் வறண்டு போறதுன்னு நிறைய பிரச்சனைகள் உருவாகுது. இது போன்ற பிரச்சனைகள் வராம இருக்கிறதுக்கு செல்போன், கம்ப்யூட்டர் பயன்பாடு குறைச்சுக்கிறது மட்டும் இல்லாம, கண்களுக்கு 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ரெஸ்ட் கொடுத்து அதற்கான எக்ஸசைஸ் செய்யறது மூலமா நம்மளுடைய கண்களை பாதுகாப்பா பாத்துக்க முடியும். இனிமே உங்களுக்கு பிடிச்சவங்களை மட்டும் இல்ல, உங்களுடைய கண்களையும் பாதுகாப்பா பாத்துக்கோங்க.

மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். சோழர் கால செப்பு பட்டயங்கள் இந்தியாவின் கலாச்சார மற்றும் பாரம்பரியத்தின் விலைமதிப்பற்ற சான்றுகள் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா குறித்த நாடாளுமன்ற கூட்டுக்குழு பல்வேறு மாநிலங்களுக்கு சென்று அரசியல் கட்சிகளின் கருத்துக்களை கேட்டு வருகிறது. அஇஅதிமுக சட்டமன்ற கட்சி கொறடா தொடர்பாக உரிய நேரத்தில் உரிய முடிவெடுக்கப்படும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியுள்ளார். மின்துறையை சீரமைக்க வேண்டியது அவசியம் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி 29 ரன் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். நெதர்லாந்தில் இருந்து 11ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த சோழர் கால செப்பேடுகள் மீண்டும் இந்தியாவிற்கு கொண்டுவரப்பட இருப்பது அனைத்து இந்தியர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சிகரமான தருணம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நெதர்லாந்தில் அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள திரு மோடி அந்நாட்டின் பிரதமர் திரு ராப் ஜெட்டனுடன் இணைந்து செப்பு பட்டயங்கள் இந்தியாவிற்கு ஒப்படைக்கப்படும் நிகழ்வை பார்வையிட்டார். இந்த செப்பு பட்டயங்கள் இந்தியாவின் கலா

0: கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தின் விலை மதிப்பற்ற சான்றுகள் என்று பிரதமர் குறிப்பிட்டார். இந்த சோழர் கால செப்பேடுகள் 21 பெரிய மற்றும் 3 சிறிய தகடுகளின் தொகுப்பாகும். இவற்றில் பெரும்பாலான எழுத்துகள் உலகின் மிகவும் அழகான மொழிகளில் ஒன்றான தமிழ் மொழியில் பொறிக்கப்பட்டுள்ளன என்று சமூக வலைதளத்தில் திரு மோடி சுட்டிக்காட்டியுள்ளார். மாமன்னர் முதலாம் ராஜேந்திர சோழன் தனது தந்தை முதலாம் ராஜராஜனால் வாய்மொழியாக அளிக்கப்பட்ட வாக்குறுதியை முறைப்படுத்தியதை இந்த செப்பேடுகள் குறிக்கின்றன. சோழர்களின் கலாச்சாரம் மற்றும் கடற்படை திறமையால் இந்தியர்களாகிய நாம் மிகுந்த பெருமை கொள்கிறோம் என்று தெரிவித்துள்ள பிரதமர், இந்த செப்பேடுகளை 19 நூற்றாண்டின் இடைப்பட்ட காலத்தில் இருந்து பாதுகாத்து வந்த லேடன் பல்கலைக்கழகத்திற்கும் நெதர்லாந்து அரசுக்கும் தமது நன்றியை தெரிவித்துக் கொண்டார். இந்நிலையில் ஆனைமங்கலம் சோழர் செப்பேடுகள் இந்தியாவிடம் ஒப்படைக்கப்பட்டிருப்பது வரவேற்கத்தக்கது என்று திமுக கூறியுள்ளது. இது நமது நாட்டின் பண்பாட்டின் பாரம்பரியத்தை மீட்டெடுக்கும் வரலாற்று பயணத்தில் வரவேற்புக்குரிய முன்னேற்றம் என்று அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். இந்த அரிய செப்பேடுகள் வெறும் தொல்பொருள் சின்னங்கள் அல்ல, தமிழர்களின் மகத்தான வரலாறு, பண்பாடு மற்றும் சோழ பேரரசின் பெருமைகளை பதிவு செய்துள்ள நிரந்தர சான்றுகள் என்றும் அவர் கூறியுள்ளார். ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா குறித்த நாடாளுமன்ற கூட்டுக்குழு பெங்களூருவில் நேற்று அரசியல் கட்சிகள், சட்ட வல்லுநர்கள் மற்றும் சிவில் சமூக அமைப்புகளுடன் விரிவான ஆலோசனை நடத்தியது. இந்த கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய குழுவின் தலைவர் திரு பி பி சௌத்ரி, கர்நாடக துணை முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார், முன்னாள் முதலமைச்சர் திரு வீரப்ப மொய்லி மற்றும் பிஜேபி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் பிரதிநிதிகள் இந்த மசோதா குறித்த தங்களது கருத்துக்களை தெரிவித்துள்ளதாக கூறினார். நாடாளுமன்றத்தால் கூட்டுக்குழுவின் பரிசீலனைக்கு அனுப்பப்பட்டுள்ள இந்த மசோதா குறித்து பல்வேறு மாநிலங்களுக்கு நேரில் சென்று ஆட்சேபனைகளும் பரிந்துரைகளும் சேகரிக்கப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். நாடு முழுவதும் தேர்தல்களை ஒரே நேரத்தில் நடத்துவதற்கு சில மாநிலங்களின் சட்டப்பேரவைகளை முன்கூட்டியே கலைக்க வேண்டியிருக்கும் என்று அவர் கூறினார். கட்சி தாவல் தடை சட்டம், நம்பிக்கையில்லா தீர்மானம் மற்றும் குடியரசுத் தலைவர் ஆட்சி ஆகியவற்றால் ஏற்படும் சிக்கல்களுக்கு தீர்வு காண வேண்டியிருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் அடிக்கடி தேர்தல்கள் நடத்தப்படுவது நாட்டின் நலனுக்கு உகந்தது அல்ல என்றும் திரு சௌத்ரி கூறினார். தமிழகத்தில் மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் மிகப்பெரிய கடனில் உள்ளது என்றும் அவற்றை சீரமைக்க வேண்டியது அவசியம் என்றும் மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மதுரையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 2001 ஆண்டு 145,000 பேர் பணிபுரிந்த மின்துறையில் தற்போது அந்த எண்ணிக்கையில் பாதியளவு ஊழியர்கள்தான் பணிபுரிந்து வருவதாக கூறினார். மின் உற்பத்தியில் தமிழகம் தன்னிறைவு அடைய தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும், இதன் மூலம் வெளிமாநிலங்களில் இருந்து மின்சாரம் வாங்குவது கணிசமாக குறைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். தேர்தலுக்கு முன்பு தாவேக்கு அளித்த வாக்குறுதிகள் அனைத்தும் முழுமையாக நிறைவேற்றப்படும் என்றும் அவர் கூறினார். மாநிலத்தின் ஒவ்வொரு துறைகளும் ஆய்வு செய்யப்பட்டு வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்றும் திரு நிர்மல்குமார் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அஇஅதிமுக சட்டமன்ற கட்சி கொறடா தொடர்பாக உரிய நேரத்தில் உரிய முடிவு எடுக்கப்படும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியுள்ளார். சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இது தொடர்பாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி மற்றும் திரு வேலுமணி ஆகியோர் தரப்பில் அளிக்கப்பட்டுள்ள மனுக்கள் ஆய்வில் உள்ளதாக தெரிவித்தார். முன்னதாக 1000 விளக்கு தொகுதியில் பொதுமக்களை சந்தித்து பேசிய சட்டப்பேரவைத் தலைவர், மக்களுக்கு அளித்த வாக்குறுதியை மாநில அரசு நிறைவேற்றும் என்று கூறினார். சென்னை மாநகரில் சில பகுதிகளில் நிலவும் கழிவுநீர், சாலை உள்ளிட்ட அடிப்படை பிரச்சினைகளுக்கு விரைந்து தீர்வு காணப்படும் என்று அவர் தெரிவித்தார். தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக திண்டுக்கல், தேனி, மதுரை, கோவை, நீலகிரி ஆகிய 5 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மாநிலத்தின் பிற பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன்

0: காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, அந்தமான் கடல் பகுதி, தெற்கு மற்றும் மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் அப்பகுதியில் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று மீனவர்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இருவரிச் செய்திகள். லெபனான் எல்லைக்குள் செயல்படும் தீவிரவாத முகாம்கள் மீது நேற்று வான் தாக்குதல் நடத்தப்பட்டதாக இஸ்ரேல் கூறியுள்ளது. சிந்து நதிநீர் ஒப்பந்தம் தொடர்பாக சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட நடுவர் நீதிமன்றம் கடந்த 15ஆம் தேதி வழங்கிய தீர்ப்பை நிராகரிப்பதாக இந்தியா கூறியுள்ளது. எல்லைக்கு அப்பாலில் இருந்து இந்தியாவில் பயங்கரவாதத்தை பாகிஸ்தான் தூண்டினால் கடும் விளைவுகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்று இந்திய ராணுவம் எச்சரித்துள்ளது. புதிய விதிமுறைகளின்படி தலைநகர் தில்லியில் அடுத்த ஆண்டு முதல் மின்சார ஆட்டோக்கள் மட்டுமே இயங்க அனுமதிக்கப்படும் என்று அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. தில்லியில் நிலவும் கடும் வெப்பம் காரணமாக அம்மாநிலத்தைச் சேர்ந்த ஏராளமானோர் அண்டை மாநிலமான இமாச்சல பிரதேசத்தில் உள்ள சிம்லாவில் குவிந்து வருகின்றனர். குருவாயூர் எழும்பூர் இடையே இயக்கப்படும் விரைவு ரயில் இம்மாதம் 27ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை கோட்டயம் வழியாக இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. சுற்றுலா தலமான உதகமண்டலத்திற்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் செல்வதால் கோவையிலிருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. தமிழக அரசின் உத்தரவை அடுத்து தூத்துக்குடி மாவட்டம் தெற்கு ஆத்தூரில் இருந்த மதுக்கடை நேற்று முதல் மூடப்பட்டது. கோவில்பட்டியில் நடைபெறும் புத்தக திருவிழாவை மாவட்ட ஆட்சியர் திரு ஹிமான்ஷு மங்கள் நேற்று தொடங்கி வைத்தார். திருநெல்வேலியில் போதைப்பொருள் தொடர்பாக இந்த ஆண்டு 103 வழக்குகளில் 131 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட காவல்துறை தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். IPL கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி 29 ரன் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்றது. கொல்கத்தாவில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த கொல்கத்தா அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 2 விக்கெட் இழப்புக்கு 247 ரன் எடுத்தது. 248 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய குஜராத் அணி 4 விக்கெட் இழப்புக்கு 218 ரன் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. தரம்சாலாவில் இன்று நடைபெறவுள்ள போட்டியில் பஞ்சாப் அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி மாலை 3:30 தொடங்குகிறது. தில்லியில் நடைபெறவுள்ள மற்றொரு போட்டியில் தில்லி அணி ராஜஸ்தான் அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் பெங்களூரு அணி 2-1 என்ற கோல் கணக்கில் சென்னை அணியை வென்றது. மற்றொரு போட்டியில் பஞ்சாப் அணி 3-2 என்ற கோல் கணக்கில் ஒடிசா அணியை வென்றது. இன்று மாலை 5 மணிக்கு நடைபெறவுள்ள ஆட்டத்தில் காசி அணி தில்லி அணியையும், 7:30 நடைபெறவுள்ள மற்றொரு ஆட்டத்தில் மோகன் பகான் அணி ஈஸ்ட் பெங்கால் அணியையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சோழர் கால செப்பு பட்டயங்கள் இந்தியாவின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தின் விலை மதிப்பற்ற சான்றுகள் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா குறித்த நாடாளுமன்ற கூட்டுக்குழு பல்வேறு மாநிலங்களுக்கு சென்று அரசியல் கட்சிகளின் கருத்துக்களை கேட்டு வருகிறது. அஇஅதிமுக சட்டமன்ற கட்சி கொறடா தொடர்பாக உரிய நேரத்தில் உரிய முடிவெடுக்கப்படும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு JCD பிரபாகர் கூறியுள்ளார். மின்துறையை சீரமைக்க வேண்டியது அவசியம் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். IPL கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி 29 ரன் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷவாணி சம்பிரதி வார்த்தாக ஸ்ரூயந்தாம். பிரவாச்சகஹ திவ்யானந்த ஜா. பஞ்சதேசானாம் யாத்ராயாஹ த்விதீயே தினே ஹ்யஹ பிரதானமந்திரி நரேந்திர மோடி நெதர்லாண்ட்ஸ் தேசஸ்ய பிரதானமந்திரிணா சஹ அநேகேஷு கார்யக்ரமேஷு சஹபாகம் அகரோத். அத்ர சாமுதாயிக சம்பர்க்கஹ டச் ராஜபரிவாரேண சஹ மேலனம் ச அன்யதமே ஆஸ்தாம். ஹீக் நகரே பாரதீய சமுதாயம் சம்போதயன் ஸ்ரீமோதி பிரவர்த்தமானம் தசகம் ஆபத் தசகத்வேன வர்ணிதவான் யத்தி பஹுவிதைஹி சங்கடைஹி கிரஸ்தமஸ்தி. பிரதானமந்திரி அவதத் யத் பாரத நெதர்லாண்ட்ஸ் தேசோ வைஸ்விக சமாஹ்வானானி சம்முகீகர்த்தும் விஸ்வஸ்தாயாஹ பாரதர்ஷின்யாஹ ச பவிஷ்யாபூர்த்தி வ்யவஸ்தாயாஹ நிர்மாணார்த்தம் சம்பூய கார்யரதௌ ஸ்தஹ. சஹ அவதத் யத் விஸ்வம் சர்வாதோ கோவிட் 19 மஹாமாரீம் ததனந்தரம் ச யுத்தம் சம்முகீகிருத்தவத். சாம்ப்ரதம் ஏதத் ஊர்ஜா சங்கட சமம் விகட சமாஹ்வானம் சம்முகீகரோதி. சஹ சாவஹிதம் அகரோத் யத் ஏதேஷாம் சமாஹ்வானானாம் த்ருதகத்யா

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: நேரம் 7:54. இன்று ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்கலாம்.

இன்று காலை 7:25 திரை இசை, 7:30 ஆர்ட்ஸ் அவேரே, 8:30 திரை கானம், 9:00 இசை பெட்டகம் நிகழ்ச்சியில் ஆர். பிச்சுமணி அவர்களின் வீணை

இசை கேட்கலாம். ஆர். ரமேஷ் அவர்கள் மிருதங்கம், புதுக்கோட்டை என். ராமச்சந்திரன் அவர்கள் கட்டம். 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரைகானம், 11:30 மல்லேபூத்தண்டா தெலுங்கு நிகழ்ச்சியில் ஸ்ரீ JRET ராகவா நடுநிலைப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி. 12 நிகழ்ச்சி நிரல், அதைத் தொடர்ந்து திரைகானம். 12:50 மெல்லிசை, 1:10 இசை மலர் நிகழ்ச்சியில் கவிதா எஸ். தேவராஜன் அவர்களின் பாட்டு இடம்பெறும். டாக்டர் எம். நர்மதா அவர்கள் வயலின், என். எஸ். கல்யாணராமன் அவர்கள் மிருதங்கம்.

நிகழ்ச்சியினரால் அதைத் தொடர்ந்து திரைகானம், 12:50 மெல்லிசை, 1:10 இசை மலர் நிகழ்ச்சியில் கவிதா எஸ் தேவராஜன் அவர்களின் பாட்டு இடம்பெறும். டாக்டர் எம் நர்மதா அவர்கள் வயலின், என் எஸ் கல்யாணராமன் அவர்கள் மிருதங்கம்.

0: 2:30 to 3:00 திரைகானம், 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கார் சமாச்சார், 4:30 பரிக்ரமா டெல்லி அஞ்சல், 5:00 அரங்கிசை நிகழ்ச்சியில் ரோஹித் ஐயர், அஸ்வின் ஐயர் ஆகியோரின் பாட்டு இடம்பெறும், வி ஸ்ரீனிவாச ராவ் அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், கும்பகோணம் எஸ் பாலாஜி சாய்ராம் அவர்கள் மோர்சிங். 6:05 நிகழ்ச்சி நிரல், அதைத் தொடர்ந்து திரை இசை. 6:30 மார்க்கெட் மந்த்ரா டெல்லி அஞ்சல். 7:10 கனிந்த வாழ்வு, இதில் ஓய்வு பெற்ற வருங்கால வைப்பு நிதி அலுவலர் எம் பழனிசாமி அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். உடன் உரையாறுகிறார் கே வேல்முருகன் அவர்கள். இரவு 7:50 செய்தி கதமும், 8:10 திரைகானம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 நேஷனல் ப்ரோக்ராம் ஆஃப் பிளே, தேசிய நாடக நிகழ்ச்சி டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 மேற்கத்திய இசை, 11:10 திரைகானம்.
1: ஹலோ, ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, எங்கேயாவது அவசரமாக போகிறீங்களா?
2: இல்லையே.
1: அப்பயே சிக்னல் போட்டோம், ஸ்டாப் லைனை தாண்டி போகிறீங்க?
2: சிக்னல் எடுத்தோடனே உடனே போயிடலாம் இல்லையா, அதனால தான்.
1: ஓ, ஆனால் இதுக்கு ஃபைன் போடுவாங்க தெரியுமா?
2: அதுதான் டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் இல்லையே மேடம்.
1: டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் இல்லைன்னா என்னங்க, அந்த கண்ணில் மாட்டுவீங்க, கேமரா கண்ணில் மாட்டுவீங்க. சாலை போக்குவரத்து அதிகாரி உடனடி அபராதம் விதிக்கிற மாதிரி இந்த கேமரா கண்கள் மூலமாகவும் உங்களுக்கு உடனடியாக அபராதம் விதிக்கப்படும். சாலை விதிகளை கடைபிடிப்போம், பாதுகாப்பாய் பயணிப்போம்.

0: இடையிலான உறவு, பகிரப்பட்ட ஜனநாயக விழுமியங்கள், வலுவான பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் இரு நாட்டு மக்களுக்கிடையே ஆழமான பிணைப்பு ஆகியவற்றின் அடிப்படையில் அமைந்துள்ளது என்று அவர் கூறினார். வளர்ந்து வரும் புதிய துறைகளில் கூடுதல் ஒத்துழைப்பு தேவை என்று வலியுறுத்திய பிரதமர், நெதர்லாந்தின் நிபுணத்துவத்தையும் இந்தியாவின் வேகம் மற்றும் திறனையும் ஒன்றிணைத்து கண்டுபிடிப்புகள், முதலீடுகள் மற்றும் பாதுகாப்பு ஆகிய துறைகளில் இரு நாடுகளுக்கு இடையே ஒத்துழைப்பை புதிய உயரத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று திரு மோடி கேட்டுக்கொண்டார். உள்ளாட்சி பிரதிநிதிகள் அனைவரும் முழு அர்ப்பணிப்போடு செயல்பட்டு மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். குஜராத் மாநிலம் காந்திநகர் மக்களவைத் தொகுதிக்கு உட்பட்ட காட்லோடியா, வேஜல்பூர், நரன்புரா மற்றும் சபர்மதி ஆகிய சட்டமன்ற தொகுதிகளில் இருந்து அகமதாபாத் நகராட்சிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநகராட்சி கவுன்சிலர்களுடன் அகமதாபாத்தில் அவர் நேற்று ஆலோசனை நடத்தினார். வெற்றி பெற்ற கவுன்சிலர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்த அவர், மக்களுக்கு ஆற்ற வேண்டிய சேவைகள் மற்றும் அந்தந்த பகுதிகளின் வளர்ச்சிப் பணிகள் குறித்து அவர்களுக்கு எடுத்துரைத்தார். மக்களுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்தும் சேவை மனப்பான்மையோடு செயல்பட்டு தங்கள் பகுதிகளின் வளர்ச்சிக்கு சிறந்த முறையில் அவர்கள் பங்களிப்பார்கள் என்று தாம் உறுதியாக நம்புவதாக சமூக வலைதளத்தில் திரு அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார். சிந்து நதிநீர் ஒப்பந்தம் தொடர்பாக சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட நடுவர் நீதிமன்றம் கடந்த 15ஆம் தேதி வழங்கிய தீர்ப்பை இந்தியா நிராகரித்துள்ளது. புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால், இந்த நடுவர் நீதிமன்றத்தை இந்தியா ஒருபோதும் அங்கீகரித்ததில்லை என்றும், அதன் செயல்பாடுகள், தீர்ப்புகள் அல்லது முடிவுகள் எதுவும் இந்தியாவை கட்டுப்படுத்தாது என்றும் கூறினார். மேலும் இந்த ஒப்பந்தத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கும் இந்தியாவின் முடிவு தொடர்ந்து அமலில் இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாக இந்தியா அறிவித்திருந்தது. தலைநகர் தில்லியில் விமான எரிபொருளுக்கான மதிப்பு கூட்டு வரியை 25%லிருந்து 7% குறைத்து அம்மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. விமான போக்குவரத்து துறைக்கு நிவாரணம் அளிக்கவும் சுற்றுலா மற்றும் தளவாட பணிகளை ஊக்குவிக்கவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா கூறியுள்ளார். அதேவேளையில் போக்குவரத்து மற்றும் பொருளாதார நடவடிக்கைகளையும் வலுப்படுத்த வேண்டும் என்ற பிரதமர் திரு நரேந்திர மோடியின் வலியுறுத்தலுக்கு இணங்க இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த சலுகை ஆரம்பத்தில் 6 மாத காலத்திற்கு அமலில் இருக்கும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் நலன் மற்றும் தில்லியின் நலன் கருதி எடுக்கப்பட்டுள்ள இந்த முடிவினால் அரசுக்கு சுமார் 985 கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்படக்கூடும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளதாகவும் திருமதி ரேகா குப்தா மேலும் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கொல்கத்தா ஆர்ஜிகர் மருத்துவக் கல்லூரி பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கு கொல்கத்தா உயர்நீதிமன்றத்தின் புதிய அமர்வு முன்பு விரைவில் விசாரணைக்கு வரவுள்ளது. முன்னதாக இந்த வழக்கை விசாரித்து வந்த நீதி அரசர்கள் திரு ராஜசேகர் மந்தா மற்றும் திருமதி ராய் சட்டோபாத்யாயா ஆகியோர் அடங்கிய அமர்வு கடந்த மே 11 இந்த வழக்கில் இருந்து விலகியது. இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு கடந்த ஆண்டு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட சஞ்சய் ராய்க்கு மரண தண்டனை விதிக்க வேண்டும் என்று மத்திய புலனாய்வு அமைப்பான சிபிஐ கோரிக்கை விடுத்துள்ளது. அதே நேரத்தில் சஞ்சய் ராய் தன்னை விடுதலை செய்யுமாறு மேல்முறையீடு செய்துள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் தார் மாவட்டத்தில் உள்ள போஜ்சாலா வளாகத்தில் வரலாற்று சிறப்புமிக்க நினைவு சின்னத்தில் பொதுமக்கள் வழிபாடு நடத்தவும் இதர ஆன்மீக பணிகளை மேற்கொள்ளவும் இந்திய தொல்லியல் துறை அனுமதி வழங்கியுள்ளது. இந்த வளாகம் அன்னை சரஸ்வதி தேவியின் கோவில் என்று மத்திய பிரதேச உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்ததை அடுத்து தொல்லியல் துறை இந்த முக்கிய முடிவை எடுத்துள்ளது. மகாராஷ்டிர மாநிலம் கச்ரோலியில் மாவோயிஸ்ட் தீவிரவாதிகள் 8 காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். நேற்று மத்திய ரிசர்வ் காவல்படையும் மாநில காவல்துறையும் இணைந்து மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கையின் போது இவர்கள் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாவோயிஸ்ட் அமைப்பின் முக்கிய பொறுப்புகளில் இருந்த 5 பாதுகாப்பு படையினரிடம் சரணடைந்ததாக காவல்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். கைது செய்யப்பட்ட மாவோயிஸ்ட் அமைப்பினரிடமிருந்து துப்பாக்கிகளும் வெடிமருந்துகளும் பறிமுதல் செய்யப்பட்டன.

0: மத்திய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரிட்டா டொமினிக்கா நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு வின்ஸ் ஹெண்டர்சனை நேற்று சந்தித்து இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவை வலுப்படுத்துவது குறித்து விரிவாக ஆலோசனை நடத்தினார். இந்த சந்திப்பின் போது மருந்தியல் தொடர்பாக இரண்டு முக்கிய புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது. முன்னதாக டொமினிக்கா நாட்டின் தற்காலிக பிரதமர் திரு இர்விங் மெக்கண்டரை சந்தித்த திரு பபித்ரா மார்கரிட்டா பிரதமர் திரு நரேந்திர மோடியின் வாழ்த்துக்களை அவருக்கு தெரிவித்தார். தொடர்ந்து ரோசா நகரில் டொமினிக்கா நாட்டின் அதிபர் திருமதி செல்வானி பட்டனையும் அவர் நேரில் சந்தித்து பேசினார். லட்வியா நாட்டின் புதிய அரசியமைக்கும் பொறுப்பை எதிர்க்கட்சியான யுனைடெட் லிஸ்ட் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ஆண்ட்ரஸ் குல்பர்க்ஸிடம் அந்நாட்டு அதிபர் திரு எட்கர்ஸ் ரென்விகேஸ் ஒப்படைத்துள்ளார். செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நியூ யூனிட்டி கட்சியைச் சேர்ந்த பிரதமர் திருமதி எவிகா செலினா தனது பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்ததைத் தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சி பிரதிநிதிகளுடன் நடத்திய ஆலோசனையின் அடிப்படையில் இந்த முடிவை எடுத்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். மேலும் புதிய அரசை அமைக்க நியமிக்கப்பட்டுள்ள திரு ஆண்டர்ஸ் குல்பர்க்ஸ் கூட்டணி கட்சிகளின் விவரம், புதிய அரசின் கொள்கை வரைவு உள்ளிட்டவற்றை வரும் 25ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் திரு ரென்விகேஸ் உத்தரவிட்டுள்ளார். தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதிப் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இன்று இந்தோனேஷியாவின் லியோ ராலி டேனியல் மார்டின் இணையை எதிர்கொள்கிறது. பாங்காக்கில் நடைபெறவுள்ள இந்த போட்டி இன்று காலை மணி 11:20 தொடங்க உள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி 29 ரன் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்றது. கொல்கத்தாவில் நடைபெறவுள்ள இப்போட்டியில் முதலில் பேட் செய்த கொல்கத்தா அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 2 விக்கெட் இழப்புக்கு 247 ரன் எடுத்தது. 248 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய குஜராத் அணி 4 விக்கெட் இழப்புக்கு 218 ரன் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. தரம்சாலாவில் இன்று நடைபெறவுள்ள போட்டியில் பஞ்சாப் அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி மாலை மணி 3:30 தொடங்குகிறது. தில்லியில் நடைபெறவுள்ள மற்றொரு போட்டியில் தில்லி அணி ராஜஸ்தான் அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி இரவு 7:30 தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் பெங்களூரு அணி 2-1 என்ற கோல் கணக்கில் சென்னை அணியை வென்றது. மற்றொரு போட்டியில் பஞ்சாப் அணி 3-2 என்ற கோல் கணக்கில் ஒடிசா அணியை வென்றது. இன்று மாலை 5 மணிக்கு நடைபெறவுள்ள ஆட்டத்தில் காசி அணி தில்லி அணியையும், இரவு மணி 7:30 நடைபெறவுள்ள மற்றொரு ஆட்டத்தில் மோகன் பகான் அணி ஈஸ்ட் பெங்கால் அணியையும் எதிர்கொள்ள உள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி நெதர்லாந்து பிரதமர் திரு ராப் ஜெட்டனுடன் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு முக்கிய துறைகள் தொடர்பாக பேச்சுகள் நடத்தினார். உள்ளாட்சி பிரதிநிதிகள் அர்ப்பணிப்போடு செயல்பட்டு மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக்கொண்டார். சிந்து நதிநீர் ஒப்பந்தம் தொடர்பாக சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட நடுவர் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை இந்தியா நிராகரித்துள்ளது. தலைநகர் தில்லியில் விமான எரிபொருளுக்கான மதிப்பு கூட்டு வரியை 25%லிருந்து 7% குறைத்து அம்மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதிப் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இன்று இந்தோனேஷியா இணையை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 7:25.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்ட்.

வீரே இசை நிகழ்ச்சியில் நேயர்கள், மாமன்னன் திரைப்படத்திற்காக விஜய் யேசுதாஸ், சக்தி ஸ்ரீகோபாலன் பாடியுள்ள பாடல் கேட்கலாம்.

திரைக்கானத்தில் அடுத்து மதராசபட்டினம் திரைப்படத்திற்காக ஹரிணி ரூப்குமார் ராத்தோட் ஆண்ட்ரியா ஜெர்மையா பாடியுள்ள பாடல்.

0: நேயர்களே, ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் வழங்கும்
1: வானொலிக்கு 90 நாட்டுப்புற இசை நிகழ்ச்சி
2: இம்மாதம் 19
0: நமது ஆகாஷவாணி சென்னை வானொலியின் நாடக ஒலிப்பதிவு கூடம் ஒன்றில் பிற்பகல் 3
1: வி எஸ் சுந்தரமூர்த்தி குழுவினர் வழங்கும்
2: கைச்சிலம்பு பாடல்கள்
1: இசை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது.
2: இம்மாதம் 19
0: சென்னை வானொலியின் நாடக ஒலிப்பதிவு கூடத்திற்கு நேயர்கள் அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம்.

திரைகானத்தில் அடுத்து தெரி திரைப்படத்திற்காக ஹரிஹரன், சைந்தவி, வைகோம் மற்றும் விஜயலட்சுமி பாடியுள்ள பாடல்.

உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்கள எப்படி பாத்துப்பீங்க அப்படின்னு கேட்டா, என் கண்ண போல பாத்துப்பேன் அப்படின்னு சொல்வீங்க. ஆனா உங்க கண்களை நீங்க கவனமா பாத்துக்கிறீங்களா? இப்ப இருக்கிற டெக்னாலஜி காலத்துல முக்கியமா சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வர அதிக அளவுல செல்போன், கம்ப்யூட்டர் அப்படின்னு அவங்களுடைய நேரத்தை செலவிடுறாங்க. இதனால அவங்களுடைய பார்வை மங்குறது, தலைவலி, கண் தசைகள்ல அழுத்தம், கண்கள் வறண்டு போறதுன்னு நிறைய பிரச்சனைகள் உருவாகுது. இது போன்ற பிரச்சனைகள் வராம இருக்கிறதுக்கு செல்போன், கம்ப்யூட்டர் பயன்பாட குறைச்சுக்கிறது மட்டும் இல்லாம, கண்களுக்கு 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ரெஸ்ட் கொடுத்து அதற்கான எக்ஸசைஸ் செய்யறது மூலமா நம்மளுடைய கண்களை பாதுகாப்பா பாத்துக்க முடியும். இனிமே உங்களுக்கு பிடிச்சவங்களை மட்டும் இல்ல, உங்களுடைய கண்களையும்

0: பாதுகாப்பா பாத்துக்கோங்க.
1: திரைகானத்தில் நிறைவாக அமரன் திரைப்படத்திற்காக நகுல் அபயங்கர், ரம்யா பட் அபயங்கர் பாடியுள்ள பாடல்.

0: நிறைவு பெற்றது திரைக்காலம். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடரும்.
1: நேரம் 9 மணி.
2: ஆகாஷ்வாணி இசைப்பெட்டகம் இன்றைய நிகழ்ச்சியில் ஆர். பிச்சுமணி அவர்களின் வீணை இசை கேட்கவிருக்கிறோம். பிரபல வீணை கலைஞர் ஆர். பிச்சுமணி அவர்கள் 1920 மே மாதம் 18 தமிழ்நாட்டை சேர்ந்த நாகப்பட்டினத்தில் பிறந்தார். சிறந்த கர்நாடக வீணை கலைஞரான இவர் தஞ்சாவூர் பாணியின் மதிக்கப்படும் முன்னோடிகளில் ஒருவர். அவர் மிக இளம் வயதிலேயே தனது இசைப்பயணத்தை வித்வான் ஜால்ரா கோபால் ஐயரிடம் குரலிசையை கற்றுக்கொள்வதன் மூலம் தொடங்கினார். பின்னர் வித்வான் திருச்சி குப்பண்ணாவிடம் வீணை கற்றார். மேலும் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் புகழ்பெற்ற வித்வான்கள் டைகர் வரதாச்சாரியார், கே எஸ் நாராயணசுவாமி ஆகியோரிடம் உயர் பயிற்சியை மேற்கொண்டார். தனது கலைப்பயணத்தின் தொடக்க காலத்தில் ஏராளமான திரைப்படங்களுக்கு வீணை வாசித்தார். தொடர்ந்து இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் உள்ள பல்வேறு பிரபல சபைகளில் ஏராளமான இசைக்கச்சேரிகளை நடத்தி புகழ் பெற்றார். அவர் பெற்ற பட்டங்கள் மற்றும் விருதுகள் எண்ணற்றவை. இவற்றுள் தமிழ்நாடு அரசின் கலைமாமணி விருது, இந்திய அரசின் சங்கீத நாடக அகாடமி விருது ஆகியவை குறிப்பிடத்தக்கது. மதிக்கப்படும் ஒரு குருவாகவும் விளங்கிய இவர் பல மாணவர்களுக்கு பயிற்சி அளித்து புகழ் பெற்றார். இத்துணை சிறப்புகளை பெற்ற இவர் 2015 ஜூன் மாதம் 20 தனது 96 வயதில் இறைவனடியார். இன்றைய இசைப்பெட்டகம் நிகழ்ச்சியில் ஆர். பிச்சுமணி அவர்களின் வீண இசை கேட்கவிருக்கிறோம். ஆர். ரமேஷ் அவர்கள் மிருதங்கம், புதுக்கோட்டை என். ராமச்சந்திரன் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சியின் துவக்கமாக அப்பராம பக்தி, தியாகராஜர் கீர்த்தனை, பந்துவராளி ராகம், ரூபகத்தாளம்.

இசைப்பெட்டகம் நிகழ்ச்சியில் ஆர். பிச்சுமணி அவர்களின் வீண இசையை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆர். ரமேஷ் அவர்கள் மிருதங்கம், புதுக்கோட்டை என். ராமச்சந்திரன் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து மீனாட்சி மேமுதம் தேகி, முத்துசுவாமி தீக்ஷிதர் கிருதி, பூர்வி கல்யாணி ராகம், ஆதி தாளம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்ட்.
1: நூறு புள்ளி ஒன்று FM கோல்டில் நேயர்கள் இப்பொழுது கேட்கலாம் சுகமான ராகங்கள். சத்யா திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம், லதா மங்கேஷ்கர் பாடியுள்ள பாடல்.

0: பாத்து பாத்து பாத்து பத்திரமா கூட்டிட்டு போங்க.
1: அம்மா, அந்த பாப்பாக்கு என்ன ஆச்சு? ஏன் தடுமாறிட்டே போறா?
0: அவளுக்கு கண்ணுல பார்வை குறைபாடு இருக்குடா, அதான் தடுமாற்றமா போறா.
1: அம்மா, அவ கண்களை சரி செய்ய வாய்ப்பே இல்லையா?
0: ஏன் இல்ல, நாம இறந்த பிறகு நம்ம கண்களை தானம் பண்ணா அவங்களுக்கும் கண் பார்வை கிடைக்கும்.
1: அப்போ நாமளும் கண் தானம் பண்ணலாமாமா? அப்பதான் நம்மள மாதிரி அவளுக்கும் கண் பார்வை கிடைக்கும்.
0: கண்டிப்பா பண்ணலாம்டா கண்ணு. நாம இறந்த பிறகு கண்தானம் பண்ணணும் அப்படின்னா இப்பவே அதுக்கு நாம பதிவு செய்யணும்.
1: மண்ணில் புதைப்பதை அடுத்தவர் கண்ணில் விதைப்போம். கண்தானம் செய்வீர், மனிதம் காப்பீர். அக்கறையுடன் ரெயின்போ எஃப்எம்
2: நிகழ்ச்சியில் அடுத்து மலேசியா வாசுதேவன் சுஜாதா பாடியுள்ள பாடல், திரைப்படம் மின்சார கனவு.

0: நேயர்களே, ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் வழங்கும்
1: வானொலிக்கு 90 நாட்டுப்புற இசை நிகழ்ச்சி
2: இம்மாதம் 19
0: நமது ஆகாஷவாணி சென்னை வானொலியின் நாடக ஒலிப்பதிவு கூடம் ஒன்றில் பிற்பகல் 3
1: வி எஸ் சுந்தரமூர்த்தி குழுவினர் வழங்கும்
2: கைச்சிலம்பு பாடல்கள்
1: இசை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது.
2: இம்மாதம் 19
0: சென்னை வானொலியின் நாடக ஒலிப்பதிவு கூடத்திற்கு நேயர்கள் அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம்.

0: யார் அது? ஓ, செல்வி, வா வா வா வா, உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன்.
1: இந்தா சௌமியா, என்னோட பிறந்த நாள் பரிசு.
0: அடடே, ரொம்ப நன்றிப்பா.
1: என்னன்னு பிரிச்சு பாரு சௌமியா.
0: ஓ, ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு புத்தகம் வாசிக்கிற பழக்கம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு புத்தகத்தை பரிசா கொடுத்துருக்கியே, ரொம்ப தேங்க்ஸ். புத்தக வாசிப்பு மூலமா நம்ம அறிவு திறன், கற்பனை திறன், சொல்வளம், நல்ல பண்புகள் இதெல்லாம் மேம்படுத்திக்க ஒரு துணையா இருக்குமே.
1: ஆமா சௌமியா, நம்ம நல்ல பண்புகளை வளர்த்துக்க புத்தக வாசிப்பு பழக்கம் ரொம்பவே அவசியம். ஒரு புத்தகம் ஒரு நல்ல நண்பனுக்கு சமம்னு சொல்லுவாங்க இல்லையா?
0: சரி செல்வி, இன்னைக்கே இந்த புத்தகத்தை படிச்சு முடிக்க முயற்சி செய்யறேன். புத்தக வாசிப்பை நேசிப்போம், வளம் பெறுவோம்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 FM கோல்டு. நேரம் 10:50:46. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்து புன்னகைய மன்னன் திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் பாடியுள்ள பாடல்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் 100.1 FM கோல்டில் திரைகானத்தில் அடுத்து அமரன் திரைப்படத்திற்காக கபில் கபிலன், ரக்ஷிதா சுரேஷ் ஆகியோர் பாடியுள்ள பாடல்.

0: நேரம் 12 மணி.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்ட்.

0: ஒரு பிறவியில் ஒருவன் செய்கின்ற அறிவில்லா செயல் அவனை எழுகின்ற பிறவிகளிலெல்லாம் துன்பச் சேற்றில் ஆழ்த்தும். குறள் எண் 835 அதிகாரம் பேதைமை.
1: ஒருமை செயலாற்றும் பேதை எழுமையும் தான் புக்கு அழுந்தும் மலரு.
0: ஒரு பிறவியில் ஒருவன் செய்கின்ற அறிவில்லா செயல் அவனை எழுகின்ற பிறவிகளிலெல்லாம் துன்பச் சேற்றில் ஆழ்த்தும். குறள் எண் 835 அதிகாரம் பேதைமை.
2: இன்று இதே அலைவரிசையில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்கலாம். இன்று மதியம் 12:50 மெல்லிசை, 1:10 இசை மலர் நிகழ்ச்சியில் கவிதா எஸ் தேவராஜன் அவர்களின் பாட்டு இடம்பெறும். டாக்டர் எம் நர்மதா அவர்கள் வயலின், என் எஸ் கல்யாணராமன் அவர்கள் மிருதங்கம். இரண்டு 2:30 மூன்று மணிக்கும் திரைகானம், 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கார் சமாச்சார், 4:30 பரிக்ரமா டெல்லி அஞ்சல், மாலை 5 அரங்கிசை நிகழ்ச்சியில் ரோஹின் ஐயர், அஸ்வின் ஐயர் ஆகியோரின் பாட்டு இடம்பெறும். வி வி ஸ்ரீனிவாச ராவ் அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், கும்பகோணம் எஸ் பாலாஜி சாய்ராம் அவர்கள் மோர்சிங். 6:05 நிகழ்ச்சி நிரல், அதைத் தொடர்ந்து திரை இசை. 6:30 மார்க்கெட் மந்த்ரா டெல்லி அஞ்சல், 7:10 கனிந்த வாழ்வு, இதில் ஓய்வு பெற்ற வருங்கால வைப்பு நிதி அலுவலர் எம் பழனிசாமி அவர்களுடன் நேர்முகம், உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன் அவர்கள். 7:50 செய்தி கதம்பம், 8:10 திரைகானம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 நேஷனல் ப்ரோக்ராம் ஆஃப் பிளே டெல்லியிலிருந்து அஞ்சலாகும், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:10 திரைகானம்.

0: இன்னைக்கு செம்ம வேலை. ஷோல்டர், நெக்கு, கையின்னு பார்ட்டு பார்ட்டா வலிக்குது.
1: இவ்வளவு வர்க் பண்ணியே 2020 பிரேக் எடுத்தியா?
0: அது என்ன 2020 பிரேக்?
1: 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 செகண்ட் வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இததான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க. ஆனா

0: 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.
1: 100.1 எஃப்எம் கோல்டில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் திரைகானத்தில் அடுத்து வாரணம் 1000 திரைப்படத்திற்காக ஹரிஹரன், தேவன் மற்றும் பிரசன்னா பாடியுள்ள பாடல்.

0: இன்னைக்கு செம்ம வேலை. ஷோல்டர், நெக்கு, கையின்னு பார்ட்டு பார்ட்டா வலிக்குது.
1: இவ்வளவு ஒர்க் பண்ணி 2020 பிரேக் எடுத்தியா?
0: அது என்ன 2020 பிரேக்?
1: 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 செகண்ட் வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.

கேட்ட அந்த பாடலை பாடியவர்கள் கார்த்திக் மற்றும் ஜி சாஹிதி. இடம்பெற்ற திரைப்படம் நானி. நிகழ்ச்சியில் அடுத்து லிட்டில் ஜான் திரைப்படத்திற்காக கிளின்டன் மற்றும் சித்ரா பாடியுள்ள பாடல்.

நேயர்களின் நினைவிற்கு இன்று பிற்பகல் 12:50 மெலிசை நிகழ்ச்சி கேட்கலாம். 1:10 இசைமலர் நிகழ்ச்சி இடம்பெறும். இன்னும் சில நொடிகளில் தெலுங்கிலும் தமிழிலும் செய்தி அறிக்கைகள் ஒலிபரப்பாகும்.

0: చర్యలు 5 రాష్ట్రాలు కేంద్రపాలిత ప్రాంతాల్లో ప్రారంభమయ్యాయి.
1: செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். ஸ்வீடன் செல்லும் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அந்நாட்டு பிரதமரை சந்தித்து இருதரப்பு உறவுகள் மற்றும் ஒத்துழைப்பு குறித்து விவாதிக்க உள்ளார். ஹோர்மூஸ் நீரிணை பகுதியில் வர்த்தக கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு ஐநாவின் இந்திய பிரதிநிதி கண்டனம் தெரிவித்துள்ளார். இம்மாதம் 31 தேதி ஒலிபரப்பாக உள்ள மன் கி பாத் நிகழ்ச்சிக்கு கருத்துக்களை தெரிவிக்குமாறு பிரதமர் மக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளார். உலக தொலைத்தொடர்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் செல்வப்பிரபு திருமாறன் தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 2 பயணமாக இன்று ஸ்வீடன் செல்கிறார். பிரதமரின் இந்த பயணம் இருதரப்பு உறவுகளில் ஒரு மைல்கல்லாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வர்த்தகம், தூய்மை எரிசக்தி உள்ளிட்ட திட்டங்கள், செயற்கை நுண்ணறிவு, வளர்ந்து வரும் தொழில்நுட்பம், புத்தாக்க தொழில்கள், பாதுகாப்பு, விண்வெளி, பருவநிலை சவால்களுக்கான நடவடிக்கைகள் உள்ளிட்ட முக்கிய விஷயங்கள் குறித்து ஸ்வீடன் நாட்டு பிரதமர் திரு உல்ஃப் கிரிட்டர்சன் உடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆலோசிக்க உள்ளார். ஸ்வீடன் நாட்டு தொழிலதிபர்களுடனும் நடைபெறும் ஆலோசனைக் கூட்டத்திலும் இரு தலைவர்களும் பங்கேற்க உள்ளனர். ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் உர்சுலா வோண்டர்லைனுடனும் இக்கூட்டத்தில் பங்கேற்கிறார். ஹோர்மூஸ் நீரிணை பகுதியில் வர்த்தக கப்பல்கள் மீது நடத்தப்படும் தாக்குதலுக்கு ஐநாவின் நிரந்தர இந்திய பிரதிநிதி திரு பர்வதா நேனி ஹரீஷ் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஐநா பொருளாதார மற்றும் சமூக கவுன்சிலின் சிறப்பு கூட்டத்தில் உரையாற்றிய திரு ஹரீஷ் இந்த தாக்குதலை ஏற்க முடியாது என்று கூறினார். பொதுமக்களையும் கப்பல் பயணிகள் மீதும் மாலுமிகள் மீதும் தாக்குதல் நடத்தப்படுவதை எந்த வகையிலும் நியாயப்படுத்த முடியாது என்றும் அவர் தெரிவித்தார். கடல்சார் பயணத்திற்கு எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்த யாருக்கும் உரிமையில்லை என்றும் அவர் கூறினார். ஓமன் கடல் பகுதியில் இந்திய வர்த்தக கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சில தினங்களில் திரு ஹரீஷ் இந்த கருத்தை தெரிவித்துள்ளார். இந்த கப்பலில் இருந்த 14 மாலுமிகளையும் ஓமன் அரசு அதிகாரிகள் பத்திரமாக மீட்டனர். இருப்பினும் இந்த தாக்குதலை நடத்தியவர்கள் யார் என்று இன்னும் தெரியவரவில்லை. வீடு வாரியாக முதற்கட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடங்கியுள்ளது. ராஜஸ்தான், மேகாலயா, மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட், தில்லி மற்றும் தில்லி புறநகர் பகுதிகளில் இப்பணி தொடங்கியுள்ளது. வீடு வாரியாக வரிசைப்படுத்தும் பணி ஆந்திர பிரதேசம், அருணாச்சல பிரதேசம், பீகார், சண்டிகர், சத்தீஸ்கர், ஹரியானா, மத்திய பிரதேசம், பஞ்சாப், தெலங்கானா, உத்தராகண்ட் மற்றும் தாத்ரா நகர் ஹவேலி, டாமன்டியூ யூனியன் பிரதேசத்திலும் தொடங்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் முதல் முறையாக மின்னணு உபகரணங்கள் மூலம் இந்த கணக்கெடுப்பு பணி நடத்தப்பட்டதாகவும், இருப்பினும் துல்லியமான கணக்கெடுப்பை உறுதி செய்யும் வகையில் வீடு வீடாக சென்று சரிபார்க்கும் பணியும் இணைந்து மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவித்துள்ளது. இதற்காக 33 கேள்விகள் கொண்ட படிவம் பயன்படுத்தப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாமாக முன்வந்து விவரங்கள் தெரிவிக்கும் வசதியும் முதல் முறையாக கணக்கெடுக்கும் பணியில் கொண்டுவரப்பட்டுள்ளது. குஜராத், ஜம்மு காஷ்மீர், லடாக் மற்றும் புதுச்சேரியில் இம்முறையில் இம்மாதம் 31 தேதி வரை விவரங்களை பதிவிடலாம். இதுவரை 1,44,00,000 குடும்பங்கள் தாமாக முன்வந்து விவரங்களை பதிவு செய்துள்ளதாக உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. சிபிஎஸ்இயில் 9 வகுப்பு முதல் 12 வகுப்பு வரை மும்மொழி பாடத்திட்டத்தை நடப்பு கல்வியாண்டிலிருந்து கட்டாயம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என மத்திய பள்ளிக்கல்வி வாரியம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் 3 மொழிகளில் 2 மொழிகள் இந்திய மொழிகளாக இருக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளது. தேசிய கல்விக் கொள்கையின் அடிப்படையில் இந்த நடைமுறை கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 10 வகுப்பில் 3வதாக தெரிவு செய்யப்படும் மொழிக்கு சிபிஎஸ்இ தேர்வுகள் இருக்காது என்றும், பள்ளிகளில் அளிக்கப்படும் இன்டர்னல் மதிப்பெண் அடிப்படையிலேயே மதிப்பீடு செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்வு எழுதுவதற்கு 3வது மொழியில் பெற்றுள்ள மதிப்பெண் அடிப்படையில் அனுமதி மறுக்கப்படாது என்றும் மத்திய பள்ளிக்கல்வி வாரியம் தெளிவுபடுத்தியுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்

0: இம்மாதம் 31ஆம் தேதி ஒலிபரப்பாக உள்ள மன் கி பாத் நிகழ்ச்சிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பொதுமக்களிடமிருந்து கருத்துக்களை தெரிவிக்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளார். தங்களது கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் 1800117800 என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்ணில் தெரிவிக்கலாம். நரேந்திர மோடி செயலி மற்றும் மை கவ் செயலி மூலமாகவும் கருத்துக்களை பதிவிடலாம். 1922 என்ற எண்ணிற்கு மிஸ்டு கால் கொடுத்து பெறப்படும் SMS மூலமாகவும் கருத்துக்களை பதிவிடலாம். பிரதமர் பங்கேற்கும் 134வது மன் கி பாத் நிகழ்ச்சிக்கு இம்மாதம் 29ஆம் தேதி வரை பொதுமக்களிடமிருந்து கருத்துக்களும் ஆலோசனைகளும் பெற்றுக் கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக தொலைத்தொடர்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. 1985ஆம் ஆண்டு பாரிஸில் சர்வதேச தொலைத்தொடர்பு சங்கம் தொடங்கப்பட்ட நாள் ஒவ்வொரு ஆண்டும் உலக தொலைத்தொடர்பு தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. தகவல் தொடர்பு கட்டமைப்பை பயன்படுத்தி சமுதாய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. பல்வேறு தரப்பு மக்களையும் நாடுகளையும் மின்னணு கட்டமைப்பில் இணைக்கும் நாளாகவும் இது திகழ்கிறது. அரசுகள், தொழில் நிறுவனங்கள், மக்கள் என அனைத்து தரப்பு மக்களுக்கும் பாலமாக தொலைத்தொடர்பு கட்டமைப்பு விளங்குகிறது. டிஜிட்டல் இணைப்பு உலகளாவிய தொடர்பை வலுப்படுத்துகிறது என்பது இந்த ஆண்டின் உலக தொலைத்தொடர்பு தின கருப்பொருளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. உலக உயர் ரத்த அழுத்த தினம் இன்று உலகம் முழுவதும் கடைபிடிக்கப்படுகிறது. உயர் ரத்த அழுத்தத்தை ஒன்றாக கட்டுப்படுத்துவோம், உங்கள் ரத்த அழுத்தத்தை வழக்கமாக பரிசோதித்து அமைதியான கொலையாளியை வெல்லுங்கள் என்பதுதான் இந்த ஆண்டுக்கான கருப்பொருளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. உயர் ரத்த அழுத்தம் குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்த வேண்டியது அவசியம் என்று தாய்சேய் நல மருத்துவர் டாக்டர் சித்ரா எமது செய்திப்பிரிவுக்கு அளித்த பேட்டியில் கூறினார்.
1: ஹைப்பர் டென்ஷன் அப்படின்றத சொல்லலாம். இந்த ஹைப்பர் டென்ஷன் வந்து ஒரு சைலண்ட் கில்லர். இது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளை உடம்புல வந்து சில பாதிப்புகள் நம்மளோட ஹார்ட்டுக்கு, நம்ம பிரெயினுக்கு, நம்ம கிட்னிக்கு, நம்ம பிளட் வெசல்ஸ்க்கு உண்டாக்கும். இதை வந்து நம்ம பார்க்காம போயிட்டோம் அப்படின்னா சீரியஸ் ப்ராப்ளம், ஹார்ட் அட்டாக்கோ இல்லை ஸ்ட்ரோக்கோ இல்லை கிட்னி ஃபெயிலியரோ இல்லை விஷன் லாஸ், கண் பார்வை இழக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. சால்ட் ரொம்ப கம்மி பண்ணிக்கலாம் நம்மளோட தினம் எடுக்கிற சாப்பாட்டில். நிறைய ஃப்ரூட்ஸ், நிறைய வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. எஸ்பெஷலி ஹோம் குக்ட் ஃபுட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் திங். எவ்ரி டே ஒரு 30 நிமிஷம் ரெகுலராக வாக்கிங் ஆல்சோ வில் ஹெல்ப். வெயிட் கொஞ்சம் அதிகமாகாமையும் நம்ம பார்த்துக்கணும். அதே மாதிரி ஸ்பெசிஃபிக்காக ஸ்மோக்கிங்கும் ஆல்கஹால் கன்சம்ஷன் எல்லாமே கொஞ்சம் குறைச்சிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது.
0: திருப்பதி இந்திய தொழில்நுட்ப கழகத்தில் ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற பெயரில் இளையோர் சங்கமம் நிகழ்ச்சி தொடங்கியது. இதனை மாவட்ட ஆட்சியர் திரு எஸ் வெங்கடேஸ்வர் தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய திருப்பதி IIT இயக்குநர் பேராசிரியர் கே என் சத்யநாராயணா, பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த மாணவர்கள் ஒருவருக்கொருவர் கலந்துரையாடவும் நாட்டின் கலாச்சார பன்முகத்தன்மை மற்றும் பாரம்பரியத்தை புரிந்து கொள்ளவும் இந்நிகழ்ச்சி ஒரு நல்ல வாய்ப்பை வழங்குகிறது என்று கூறினார். மத்திய கல்வி அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ள இந்த 10 நாள் நிகழ்ச்சி இம்மாதம் 27ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. மாணவர்களிடையே கலாச்சார பரிமாற்றம், அறிவுசார் வளர்ச்சி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டை வளர்ப்பதே இதன் முக்கிய நோக்கமாகும். இந்த திட்டத்தில் புனேவில் உள்ள பல்வேறு கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவர்கள் பங்கேற்றுள்ளனர். இந்த முயற்சியின் ஒரு பகுதியாக அவர்கள் ஆந்திர பிரதேசத்தில் உள்ள கோவில்கள், வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள் மற்றும் முக்கியமான வளர்ச்சி மையங்களுக்கு சென்று இந்திய கலாச்சாரம், பாரம்பரியங்கள் மற்றும் பல்வேறு துறைகளில் மாநிலத்தின் வளர்ச்சி குறித்து தெரிந்து கொள்ள உள்ளனர். மத்திய பிரதேச மாநிலம் ரத்லாமில் இன்று காலை ஒரு பெரிய ரயில் விபத்து தவிர்க்கப்பட்டது. திருவனந்தபுரம் ஹசரத் நிசாமுதீன் ராஜதானி எக்ஸ்பிரஸ் ரயிலின் B1 பெட்டியில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. கோட்டா ரயில்வே கோட்டத்திற்கு உட்பட்ட லூனி ரீச்சா, விக்ரம்கர் ஆலூட் நிலையங்களுக்கு இடையே அதிகாலை இந்த சம்பவம் நடந்துள்ளது. இந்த விபத்தில் யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என்று ரத்லாம் ரயில்வே கோட்ட மக்கள் தொடர்பு அலுவலர் திரு முகேஷ்குமார் தெரிவித்துள்ளார். ரயில்வே அதிகாரிகள் உடனடியாக செயல்பட்டு மின்சார இணைப்பை துண்டித்தனர். தீப்பிடித்த B1 பெட்டி ரயிலிலிருந்து தனியாக பிரிக்கப்பட்டது. இந்த பெட்டியில் இருந்த பயணிகள் அனைவரும் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டனர். தீ விபத்து ஏற்பட்டதற்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. காங்கோவின் கிழக்கு மாகாணமான இட்டூரியில் புதிதாக பரவ தொடங்கியுள்ள எபோலா நோய் புண்டி போஜோ வகையைச் சேர்ந்தது என்றும், அது அதிக உயிரிழப்பை ஏற்படுத்தக்கூடியது மற்றும் வேகமாக பரவக்கூடியது என்றும் காங்கோ நாடு எச்சரித்துள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் செல்வப்பிரபு திருமாறன் தங்கப்பதக்கம் வென்றார். இப்போட்டியின் ட்ரிபிள் ஜம்ப் பிரிவில் அவர் 17.19 மீட்டர் தூரத்தை தாண்டி அவர் இந்த சாதனையை படைத்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஸ்வீடன் செல்லும் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அந்நாட்டு பிரதமரை சந்தித்து இருதரப்பு உறவுகள் மற்றும் ஒத்துழைப்பு குறித்து விவாதிக்க உள்ளார். ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் வர்த்தக கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்படுவதற்கு ஐநாவின் இந்திய பிரதிநிதி கண்டனம் தெரிவித்துள்ளார். இம்மாதம் 31ஆம் தேதி ஒலிபரப்பாக உள்ள மன் கி பாத் நிகழ்ச்சிக்கு கருத்து

0: வாழ்த்துக்களை தெரிவிக்குமாறு பிரதமர் மக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளார். உலக தொலைத்தொடர்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் செல்வப்பிரபு திருமாறன் தங்கப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:50. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி 100.1 FM Gold. நீங்கள் இப்பொழுது கேட்கலாம் மெல்லிசை நிகழ்ச்சியின் முதலாவதாக அமிர்தா பாடியுள்ள பாடல் கேட்கலாம்.

இசை மலர் நிகழ்ச்சியின் நிறைவாக பரதேவதா என்று தொடங்கும் முத்துசுவாமி தீக்ஷிதர் கிருதி ராகம் தன்யாசி ஆதிதாளம்

நேயர்கள், இதுவரை இசை மலர் நிகழ்ச்சியில் கவிதா எஸ் தேவராஜன் அவர்களின் பாட்டை கேட்டீர்கள். டாக்டர் எம் நர்மதா அவர்கள் வயலின், என் எஸ் கல்யாணராமன் அவர்கள் மிருதங்கம்.

நேர்களின் நினைவிற்கு இன்று மாலை 5 மணிக்கு இதே அலிவரிசையில் அரங்கிசை நிகழ்ச்சியில் ரோஹின் ஐயர், அஸ்வின் ஐயர் ஆகியோரின் பாட்டு கேட்கலாம். வி ஸ்ரீனிவாச ராவ் அவர்கள் வயலின், ஷேர்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், கும்பகோணம் எஸ் பாலாஜி சாய்ராம் அவர்கள் மோர்சிங்.

0: நேரம் இப்பொழுது 1:58.
1: நேயர்களே, ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் வழங்கும்
2: வானொலிக்கு 90 நாட்டுப்புற இசை நிகழ்ச்சி
3: இம்மாதம் 19
1: நமது ஆகாஷவாணி சென்னை வானொலியின் நாடக ஒலிப்பதிவு கூடம் ஒன்றில் பிற்பகல் 3
2: வி எஸ் சுந்தரமூர்த்தி குழுவினர் வழங்கும்
3: கைச்சிலம்பு பாடல்கள்
2: இசை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது.
3: இம்மாதம் 19
1: சென்னை வானொலியின் நாடக ஒலிப்பதிவு கூடத்திற்கு நேயர்கள் அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம்.

0: இன்னைக்கு செம்ம வேலை. ஷோல்டர், நெக்கு, கையினு பார்ட்டு பார்ட்டா வலிக்குது. இவ்வளவு ஒர்க் பண்ணியே 2020 பிரேக் எடுத்தியா?
1: அது என்ன 2020 பிரேக்?
0: 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 செகண்ட் வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.
2: இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்திலும் ஹிந்தியிலும் செய்தி அறிக்கைகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: நேயர்கள் 4 மணி வரை ரசிக்கலாம் திரை கானம். திரைகானத்தில் முதல் பாடலாக சிவரஞ்சனி சிங் குரலில் தேவி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

ஒலித்த குரல்கள் ஜித்தின்ராஜ் மகாலட்சுமி. ரஜினி முருகன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டீர்கள். அடுத்த ஒலி கேட்கும் குரல் ஸ்ரேயா கோஷல், ரெக்க

0: நேயர்களே, ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் வழங்கும்
1: வானொலிக்கு 90 நாட்டுப்புற இசை நிகழ்ச்சி
2: இம்மாதம் 19
0: நமது ஆகாஷவாணி சென்னை வானொலியின் நாடக ஒலிப்பதிவு கூடம் ஒன்றில் பிற்பகல் 3
1: வி எஸ் சுந்தரமூர்த்தி குழுவினர் வழங்கும்
2: கைச்சிலம்பு பாடல்கள்
1: இசை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது.
2: இம்மாதம் 19
0: சென்னை வானொலியின் நாடக ஒலிப்பதிவு கூடத்திற்கு நேயர்கள்

ஆகாஷ்வாணி நேரம் 3 மணி 100.1 MHz FM கோல்டில் திரைகானம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் நேயர்களே. திரைகானத்தில் இனி தொடரி திரைப்படத்திலிருந்து ஹரிச்சரன் வந்தனா ஸ்ரீனிவாசன் குரல்களில் பாடல் கேட்கலாம்.

0: அம்மா, நாளைக்கு எங்க ஸ்கூல்ல மரக்கன்று நடும் விழாமா? எங்க டீச்சர் எல்லாரையும் ஒவ்வொரு மரக்கன்று எடுத்துட்டு வர சொல்லிருக்காங்கம்மா.
1: சூப்பர் டா கீர்த்தி, நம்ம தோட்டத்துல தான் மரக்கன்றுகள் இருக்கே, நீயும் எடுத்துட்டு போ.
0: கண்டிப்பாமா, நான் ஒண்ணு இல்ல நிறைய மரக்கன்றுகளை எடுத்துட்டு போய் நட போறேம்மா. மரம் வளர்த்தா காற்று நல்லா வரும், நிழல் கிடைக்கும், அது மட்டும் இல்லாம மழை நல்லா பெய்யும்னு டீச்சர் சொன்னாங்கம்மா.
1: ஆமா கீர்த்தி, உண்மைதான். நம்ம வாழ்க்கையில ஒவ்வொருத்தரும் கட்டாயம் இரண்டு செடிகளையாவது நட்டு மரமாக்கணும். அது நம்ம நாட்டுக்கும், நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கும், நம்ம சுற்றுச்சூழலுக்கும் நல்லது. பிறந்த நாள், கல்யாணம், இது மாதிரி நிகழ்ச்சிகள்ல செடியையே பரிசா கொடுக்கலாம்.
0: அம்மா, அப்போ அடுத்த வாரம் என்னுடைய பிறந்த நாளுக்கு வர எல்லாருக்கும் மரக்கன்றையே பரிசா கொடுக்கலாமா?
1: இதுவும் நல்ல ஐடியாதான், அப்படியே கொடுத்துடலாம்.

விக்ரம் வேதா திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டீர்கள். பாடலை பாடியவர்கள் அனிருத், சக்தி ஸ்ரீ கோபாலன். இனி இமைக்கா நொடிகள் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

நரேஷ் ஐயர், ரீதா தியாகராஜன் குரல்களில் சகா திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டீர்கள். அடுத்து பேட்டை திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம், அனிருத் குரலில்.

0: யார் அது? ஓ, செல்வி, வா வா வா வா, உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன்.
1: இந்தா சௌமியா, என்னோட பிறந்த நாள் பரிசு.
0: அடடே, ரொம்ப நன்றிப்பா.
1: என்னன்னு பிரிச்சு பாரு சௌமியா.
0: ஓ, ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு புத்தகம் வாசிக்கிற பழக்கம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு புத்தகத்தை பரிசா கொடுத்துருக்கியே, ரொம்ப தேங்க்ஸ். புத்தக வாசிப்பு மூலமா நம்ம அறிவு திறன், கற்பனை திறன், சொல்வளம், நல்ல பண்புகள் இதெல்லாம் மேம்படுத்திக்க ஒரு துணையா இருக்குமே.
1: ஆமா சௌமியா, நம்ம நல்ல பண்புகளை வளர்த்துக்க புத்தக வாசிப்பு பழக்கம் ரொம்பவே அவசியம். ஒரு புத்தகம் ஒரு நல்ல நண்பனுக்கு சமம்னு சொல்லுவாங்க இல்லையா?
0: சரி செல்வி, இன்னைக்கே இந்த புத்தகத்தை படிச்சு முடிக்க முயற்சி செய்யறேன். புத்தக வாசிப்பை நேசிப்போம், வளம் பெறுவோம்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்ட் 100.1.
1: நேரம் 4:10. தேநீர் நேரம்.
2: நமஸ்கார், மை ஹூ கைலாஷ் கேர். ஓர் ஆகாஷவாணி கே சபி ஸ்ரோதாவோ கோ மேரா பாரம்பார் பிரணாம். ஓர் பாரத் கி சேனா கோ சமர்ப்பித் யே மேரா கீத் பாரதிய சேனா, ஜோ தீனோ சேனாவோ கோ சமர்ப்பித் ஹை, ஹர் தேஷ்வாசி கோ சமர்ப்பித் ஹை, ததா பாரத் கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை, பேராமிலிட்டரி கே அர்த்த சைனிக் பலோ கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை, ரக்ஷா மந்த்ராலய சே லேகர் தேஷ் கே ஏக் ஏக் நாகரிக் கோ யே கீத் சமர்ப்பித் ஹை. ஹமாரே தேஷ் கி பாவனாவோ கே அனுரூப் ஹமாரி பாரத் கி சேனாவோ கே கௌரவ் கா கான் ஓர் ஸ்துதி ஹி யஹ கீத் ஹை. ரக் ரக் மே ஜோஷ் பர் தேனே வாலா யஹ கீத் ஹமாரே ஹர் பாரதிய கோ சமர்ப்பித் கர்த்தா ஹூ. மை ஹூ ஆப்கா கைலாஷ் கேர்.
3: அதம்ய சக்தி ஏவம் ஷௌர்ய கி பஹச்சான் ஹை பாரதிய சேனா. ஜல் தல் ககன் கி ரக்ஷா கா வரதான் ஹை பாரதிய சேனா. ஹர சங்கட் கா சமாதான் ஹை பாரதிய சேனா. பாரத் கா கௌரவ் ஹை, சுவாபிமான் ஹை பாரதிய சேனா.

0: கட்டுப்பாடு கட்டினா சுயம் கட்டுப்பாடு பாரதிய சேனா.
1: தேநீர் நேரத்தில் இனி கேட்கலாம் எஸ் ஜானகியின் குரலில் இது நம்மால் திரைப்பட பாடல்.

0: யார் அது? ஓ செல்வி, வா வா வா வா, உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன்.
1: இந்தா சௌமியா, என்னோட பிறந்த நாள் பரிசு.
0: அடடே, ரொம்ப நன்றிப்பா.
1: என்னன்னு பிரிச்சு பாரு சௌமியா.
0: ஓ ரொம்ப நல்லா இருக்கே. எனக்கு புத்தகம் வாசிக்கிற பழக்கம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு புத்தகத்தை பரிசா கொடுத்துருக்கியே, ரொம்ப தேங்க்ஸ். புத்தக வாசிப்பு மூலமா நம்ம அறிவு திறன், கற்பனை திறன், சொல்வளம், நல்ல பண்புகள் இதெல்லாம் மேம்படுத்திக்க ஒரு துணையா இருக்குமே.
1: ஆமா சௌமியா, நம்ம நல்ல பண்புகளை வளர்த்துக்க புத்தக வாசிப்பு பழக்கம் ரொம்பவே அவசியம். ஒரு புத்தகம் ஒரு நல்ல நண்பனுக்கு சமம்னு சொல்லுவாங்க இல்லையா?
0: சரி செல்வி, இன்னைக்கே இந்த புத்தகத்தை படிச்சு முடிக்க முயற்சி செய்யறேன். புத்தக
2: தேநீர் நிறம் நிறைவு பெறுகிறது. தொடர்வது டெல்லி அஞ்சல்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் ரோஹின் ஐயர், அஸ்வின் ஐயர் ஆகியோரின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். விவி ஸ்ரீனிவாஸ் ராவ் அவர்கள் வயலின், சேத்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், கும்பகோணம் எஸ் பாலாஜி சாய்ராம் அவர்கள் மூர்சிங். நிகழ்ச்சியில் தொடர்ந்து தியானமே, தியாகராஜர் கீர்த்தனை, தன்யஸ்ரீ ராகம், ஆதி தாளம்.

நிகழ்ச்சியில் நிறைவாக குரு குகபவ தரங்கினி முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி சதுரங்கினி ராகம் மிஸ்ர சாப்பு தாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் ரோஹின் ஐயர், அஸ்வின் ஐயர் ஆகியோரின் பாட்டு கேட்டோம். வி வி ஸ்ரீனிவாஸ் ராவ் அவர்கள் வயலின், சேத்தலையார் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், கும்பகோணம் எஸ் பாலாஜி சாய்ராம் அவர்கள் மோர்சிங்.

இனி இன்றும் நாளையும் இடம்பெறும் நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பினை கேட்கலாம். இன்று மாலை 6:30 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 கனிந்த வாழ்வு, ஓய்வு பெற்ற வருங்கால வைப்பு நிதி அலுவலர் எம் பழனிசாமி அவர்களுடன் நேர்முகம், உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன் அவர்கள். 7:50 செய்தி கதம்பம், 8:10 திரைகானம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 நேஷனல் ப்ரோக்ராம் ஆஃப் பிளே, 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:10 திரைகானம். நூறு புள்ளி 1 MHz FM கோல்ட் நள்ளிரவுக்கு பின் 12:10 இரவின் மடியில், 1:10 நினைவில் நின்றவை, 2:10 நெஞ்சம் மறப்பதில்லை, 3:10 இனிய ராகம் வசந்தராவ் ரானடி அவர்களின் வயலின் இசை, அதிகாலை 4:10 பொங்கு மங்கலம், அரியாத்தூர் ஏடி பஞ்சாத்சரம் அவர்களின் நாகேஸ்வர இசை, மேலசானங்குப்பம் ஜி முனுசுவாமி அவர்கள் தவில், 5:10 புலரும் பொழுது, 6:10 தேனிசை, 7:25 திரை இசை, 7:30 ஹாட் சவேரி, 8:30 திரைகானம், 9:00 அரங்கிசை ரமா ரவி அவர்களின் பாட்டு, டாக்டர் நந்திதா ரவி அவர்கள் உடன் பாடியுள்ளார், பி யு கணேஷ் பிரசாத் அவர்கள் வயலின், கல்லிடைக்குறிச்சி எஸ் சிவகுமார் அவர்கள் மிருதங்கம், எம் குருராஜ் அவர்கள் மோர்சிங், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரைகானம், 11:30 மல்லை பூதண்டா தெலுங்கு நிகழ்ச்சி. பனிரெண்டு மணிக்கு திரைகானம், 12:50 மெல்லிசை, 1:10 இசை மலர், ஸ்ரேயா ரவிக்குமார் அவர்களின் பாட்டு, பரூர் எம் கே அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், 2:30 திரைகானம், 3:00 மதுர மதுரம் இ சமயம், 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கா சமாச்சார், 4:30 பரிக்ரமா டெல்லி அஞ்சல், 5:00 அரங்கிசை கார்த்திக் நாராயணன் அவர்களின் பாட்டு, வி வி ரவி அவர்கள் வயலின், திருவனந்தபுரம் ஆர் வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம், 6:05 நிகழ்ச்சி நிரல் தொடர்ந்து திரை இசை, 6:30 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 இளைய பாரதம், நூலகம் அறிவை விதைக்கும் நிலம் கலந்துரையாடல், பங்கேற்பவர்கள் ஆர் விவேக், கே மணிமொழி, ஜே பாரதி, 7:50 செய்தி கதம்பம், 8:10 திரைகானம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 பப்ளிக் ஸ்பீக், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 மேற்கத்திய இசை, 11:10 திரைகானம். இதுவரை நேயர்கள் கேட்டது 100.1 MHz FM கோல்டின் இன்றும் நாளையும் இடம்பெறும் நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பினை கேட்டீர்கள். இனி திரை இசை கேட்கலாம்.

0: நேயர்களே, ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் வழங்கும்
1: வானொலிக்கு 90 நாட்டுப்புற இசை நிகழ்ச்சி
2: இம்மாதம் 19
0: நமது ஆகாஷவாணி சென்னை வானொலியின் நாடக ஒலிப்பதிவு கூடம் ஒன்றில் பிற்பகல் 3
1: வி எஸ் சுந்தரமூர்த்தி குழுவினர் வழங்கும்
2: கைச்சிலம்பு பாடல்கள்
1: இசை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது.
2: இம்மாதம் 19
0: சென்னை வானொலியின் நாடக ஒலிப்பதிவு கூடத்திற்கு நேயர்கள் அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம்.

0: உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்கள எப்படி பாத்துப்பீங்க அப்படின்னு கேட்டா, என் கண்ண போல பாத்துப்பேன் அப்படின்னு சொல்வீங்க.
1: என் கண்ண போல பாத்துக்க போறேன்.
0: ஆனா உங்க கண்களை நீங்க கவனமா பாத்துக்கிறீங்களா? இப்ப இருக்கிற டெக்னாலஜி காலத்துல முக்கியமா சின்ன குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வர அதிக அளவுல செல்போன், கம்ப்யூட்டர் அப்படின்னு அவங்களுடைய நேரத்தை செலவிடுறாங்க. இதனால அவங்களுடைய பார்வை மங்குறது, தலைவலி, கண் தசைகள்ல அழுத்தம், கண்கள் வறண்டு போறதுன்னு நிறைய பிரச்சனைகள் உருவாகுது. இது போன்ற பிரச்சனைகள் வராம இருக்கிறதுக்கு செல்போன், கம்ப்யூட்டர் பயன்பாட குறைச்சுக்கிறது மட்டும் இல்லாம, கண்களுக்கு 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ரெஸ்ட் கொடுத்து அதற்கான எக்ஸசைஸ் செய்யறது மூலமா நம்மளுடைய கண்களை பாதுகாப்பா பாத்துக்க முடியும். இனிமே உங்களுக்கு பிடிச்சவங்களை மட்டும் இல்ல, உங்களுடைய கண்களையும் பாதுகாப்பா பாத்துக்கோங்க.

0: இன்னைக்கு செம்ம வேலை. ஷோல்டர், நெக்கு, கையினு பார்ட்டு பார்ட்டா வலிக்குது. இவ்வளவு ஒர்க் பண்ணி 2020 பிரேக் எடுத்தியா?
1: அது என்ன 2020 பிரேக்?
0: 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 செகண்ட் வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.

0: தொடர்வது சமஸ்கிருத செய்திகள் நெல்லி அஞ்சல்.
1: இயம் ஆகாஷவாணி சம்ப்ரதி வார்த்தாஹ ஸ்ருயந்தாம் பிரவாசக புனித த்ரிபாடி. ஆதவ் முக்கிய வார்த்தாஹ.
2: பிரதானமந்திரி நரேந்திர மோடி ஸ்வீடன் தேசிய த்விதிவசிய யாத்ரயாம் கோதென்பர்க் நகரம் சம்பிராப்தவான். சக ஸ்வீடன் தேசிய பிரதானமந்திரிணா உல்ஃப் கிறிஸ்டர்சன் இத்தியனேன சக வியாபார ஹரித பரிவர்த்தன AI ததா ரக்ஷா க்ஷேத்ரேஷு சஹகாரஸ்ய சமீக்ஷாயை வார்த்தாலாபம் கரிஷ்யதி. பாரத் நீதர்லாண்ட்ஸ் தேசௌ த்வைபாக்ஷிக சம்பந்தான்

0: சும்மா ஏழை குடும்பத்துல பிறந்தவங்க தான்.
1: அப்பாவோட தொழில் என்ன?
0: விவசாய கூலி வேலை. விவசாய கூலி வேலை. என் கூட பிறந்தது மொத்தம் ஏழு பேரு சார். ஏழு பேருன்ற போது படிச்சதுன்றது நான் ஒருத்தந்தேன். இந்த ஆரம்ப பாடசாலையில படிச்சதே நான் ஒருத்தந்தேன். அது கூட என்னைய வந்து எங்க வீட்டுல பள்ளிக்கூடத்தான்னு சொல்லி என்னைய கூப்பிடுவாங்க. புனப்பெயர் வச்சு டே பள்ளிக்கூடத்தான் அப்படின்வாங்க. இந்த சூழ்நிலையில வந்து நானும் விவசாய கூலி வேலை பார்த்துட்டே தான் இருந்தேன்.

0: நானும் விவசாய கூலி வேலை பார்த்துட்டு இருக்கிற போது எனக்கு ஒரு இன்டர்வியூ வந்துருந்துச்சுங்க சார். ஸ்டேட் பேங்க்ல இன்டர்வியூ வந்திருக்கிற போது அதுல போய் பியூன் ஓயாவுக்காக இன்டர்வியூல வந்து செலக்ட் ஆயிட்டேன்.
1: அதாவது நீங்க 8 படிச்சு முடிச்சுட்டு ஸ்டேட் பேங்க்ல ஓயா சேர்ந்தீங்க?
0: டெம்பரரி ஓயா.
1: எந்த ஊர்லங்க சார்?
0: பெரிய குளமே தான் சார்.
1: சரிங்க சார்.
0: பெரிய குளமே ஓயே. அப்ப வந்து 1981
1: வேலைக்கு சேர்ந்த ஆண்டு வந்து 1981
0: சேர்ந்து இது வந்துட்டேங்க சார். மீண்டும் எனக்கு இன்டர்வியூ வருதுங்க சார். இன்டர்வியூ வந்துச்சுன்னா எங்கன்னா பிஎஃப் ஆபீஸ்ல, மதுரை பிஎஃப் ஆபீஸ்.
1: அதாவது ப்ராவிடன்ட் ஆபீஸ், தமிழ் என்ன சொல்லுவாங்கன்னா
0: வருங்கால வைப்பு நிதி.
1: வருங்கால வைப்பு நிதி அலுவலகத்தில் உங்களுக்கு வந்து இன்டர்வியூ வருது.
0: இன்டர்வியூ வருது. திருச்சி அப்பாயின்மெண்ட்டுங்க சார். நான் திருச்சி அப்பாயின்மெண்ட், ஓயாபாவே திருச்சி அப்பாயின்மெண்ட், ஓயாபாவே ஜாயின் பண்றேன். அங்க வந்து ஒரு வருஷம் வேலை பார்த்துட்டு டிரான்ஸ்ஃபர் கேட்டு நான் வந்து இது பண்ற போது நான் மீண்டும் மதுரையில வந்து நான் வந்து வேலை பார்த்துக்கிட்டேன்.
1: அதாவது நீங்க 80 காலகட்டங்கள்லயே ஒரு 3 விதமான துறையை பார்த்துட்டீங்க.
0: ஆமாங்க சார்.
1: ஸ்டேட் பேங்க்ல வேலை பார்த்திருக்கீங்க.
0: ஆமா.
1: இந்திய தொலைத்தொடர்பு துறையில வேலை பார்த்திருக்கீங்க.
0: ஆமா.
1: அப்ப கடைசி திருச்சியில போய் ப்ராவிடன்ட் ஃபண்ட் ஆபீஸ்ல வேலைக்கு சேர்ந்தீங்க. மறுபடியும் மதுரைக்கு வந்தீங்களா சார்?
0: மதுரைக்கு. ஆமா, இங்க ஓயா வந்து மறுபடியும் இங்க மதுரைக்கே வந்துட்டேன்.
1: சரிங்க சார். அப்பெல்லாம் வயசு உங்களுக்கு என்ன சார் இருக்கும்? இப்ப
0: வயசு 27 சார்.
1: 27 வயசு சார். உங்களுடைய திருமணம், உங்களோட மனைவி, உங்களோட குடும்பம், குழந்தைகள், அதை பத்தி சொல்லுங்க சார்.
0: எனக்கு மார்ச் 7 1990 எனக்கு கல்யாணம் சார். எனக்கு 3 பசங்க சார். இந்த 3 பசங்கள்ல ஒரு பையன் BA, இன்னொரு பையன் BA, இன்னொரு பையன் MBA. 3 பேரும் சார். 3 பேரும் பிரைவேட் செக்டார்ல தான் வேலை பார்க்கறானுங்க.
1: எல்லாருமே உங்க பசங்க 3 பேருக்கு கல்யாணம் ஆயிருச்சாங்க சார்?
0: 2 பையனுக்கு கல்யாணம் ஆயிருச்சு. 2 பையனுக்கு கல்யாணம் ஆனதுல ஒரே கடைசி பையன் வந்து இன்னும் கல்யாணம் ஆகலாங்க சார்.
1: பேர குழந்தைகள் சார்?
0: 2 பையன் கல்யாணம் ஆனதுல வந்து ஒவ்வொரு பையனுக்கும் ஒவ்வொரு குழந்தை. இப்ப நாங்க இந்த ரிட்டையர்ட் ஆனதுக்கு பின்னாடி அந்த குழந்தைய வச்சு நாங்க இது பண்ணிட்டு இருக்கோம்.
1: எங்க சார் இருக்கீங்க மதுரையில? இப்ப
0: மதுரையில வந்து ஆலங்குளத்துல இருக்கேங்க சார்.
1: கூட்டு குடும்பமா?
0: கூட்டு குடும்பம்ல வேற வேறையா இருக்காங்க. அவங்க அவங்க கல்யாணம் பண்ணி தனியா வச்சுட்டோம். ஆனா சாப்பாடு எல்லாமே ஒன்னாத்தாங்க சார்.
1: நல்லதுங்க சார், நல்லதுங்க சார். சரிங்க சார், நீங்க வந்து ப்ராவிடன்ட் ஃபண்ட் ஆபீஸ் மதுரையில வந்து வேலைக்கு சேர்ந்துட்டீங்க. ப்ராவிடன்ட் ஃபண்ட் ஆபீஸ்ங்கிறது வந்து எத்தனையோ பொதுமக்களை வந்து தினந்தோறும் சந்திச்சு அவங்க குறைகளை கேட்கக்கூடிய நிறுவனம் சார். அதுல வந்து உங்களுக்கு வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு நிகழ்வு அப்படின்னா எதை சார் சொல்வீங்க?
0: அது என்ன நினைவுன்ற

நான் சொல்றேன் சார். அது இந்த செக்கா நூறணி பக்கத்துல இருந்து துறக்கணும்னு சொல்லி ஒரு பெரியவர் சார், அந்த பேரை என்னால மறக்கவே முடியல. அவருக்கு வந்து பென்ஷன் எலிஜிபிள் இல்ல அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணி விட்டாங்க. அதை எடுத்து நான் ரெக்கார்டை வந்து எடுத்துட்டு வர சொல்லி நான் பார்த்து இது பண்ற போது, அதுல வந்து சும்மா ஒரு 10 நாளோ ஒரு வாரமோ நம்பர் ஆஃப் டேஸ் பத்தலங்க சார். அவரு வந்து வாசல்ல வந்து மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. விழுகமே நான் என்ன செஞ்சேன், என்ன எப்படி என்னன்ற போது இந்த மாதிரி இப்படி சூழ்நிலை. அப்ப அவர்கிட்ட நானே வந்து பிரேக் சர்வீஸ் தானே இல்ல, நீங்க வந்து நம்பர் ஆஃப் டேஸ் வந்து சேர்க்கணும்னா நீங்க வந்து அதுக்கு உள்ள ரெமிட்டன்ஸ் பணத்தை நீங்க இது பண்ணா அவர் வந்து டெத் நாளத்தை நீங்க காட்டுறீங்க, நோ ஒர்க் நோ பெயின், நீங்க அதை காட்டிட்டீங்கன்னா அவருக்கு நம்பர் ஆஃப் டேஸ் சேர்ந்துடும், நீங்க அப்படி நீங்க கொடுத்துருங்க. அதே மாதிரி அந்த நோ ஒர்க் நோ பெயின்ற டேஸ்

0: நினைமை. அதே மாதிரி அந்த நோ ஒர்க் நோ பேன்ற டேஸ்ல வந்து அவர் வந்து பணத்தை கட்டி ரெமிட்டன்ஸ் எல்லாம் காட்டிட்டாருங்க சார். காட்டி இது பண்ண அவருக்கு வந்து பென்ஷன் ரிலீஸ் ஆகுது. அப்ப அவர் வந்து எனக்கு என்னைய வந்து இதுவரைக்கும் நீங்க வாழ வச்ச தெய்வம் அப்படின்னு சொல்லுவாருங்க சார்.
1: உங்களை கேட்கறதுக்கே சந்தோஷமா இருக்கு சார். அதுதான் சார், உங்களை கடவுள்னு சொல்ற அளவுக்கு உங்க வேலை இருந்திருக்கு சார்.
0: ஆமாங்க சார்.
2: நன்றி சொல்லி.

0: அந்த அழகு தெய்வத்தின் மகனா இவன். முத்து போல என் தம்பி வந்தவுடன் முத்தம் சிந்த ஓடினேன் அட ராஜா என் தம்பி வாடா
1: அண்ணா.

தண்ணீரில் உண்டாவதே பாசம் என்னும் தோட்டம். விதி என்னும் நதி ஒரு பக்கமாகவே ஓடுகிறது. போடா

0: இது மாதிரி ஒரு விஷயம் தானே இன்னும்
1: நிறைய நிறைய பேர் இருக்காங்க சார்.
0: அப்படியா சார்?
1: ஆமாங்க சார். நான் என்னுடைய சர்வீஸ் நான் வந்து லீவு அதிகமாக எடுக்க மாட்டேன். மாசத்துல ரெண்டு நாள் லேட் அவர்ஸா வரலாம். அந்த லேட்டை கூட நான் எடுக்க மாட்டேன் சார். லேட்டை கூட எடுக்க மாட்டேன். இப்ப நான் ரிட்டையர்ட் ஆகியிருக்கிற போது எனக்கு வந்து அந்த லீவு நாளே வந்து கிட்டத்தட்ட ஒரு 200 நாள் எக்ஸ்பிரி தான் சார். அதிகமா வந்து நான் லீவே எடுக்க மாட்டேன்.
0: ரொம்ப நல்லது.
1: எனக்கு வேலை வேலை வேலை வேலை இதுலயேதான் இருப்பேன் சார்.
0: நீங்க ஒரு அரசு ஊழியர்னா காலையில ஒரு 9 மணிக்கு வீட்டுல இருந்து கிளம்பி ஆபீஸ்க்கு போயிட்டு அப்புறம் சாயங்காலம் ஒரு 7 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவீங்க.
1: இப்ப
0: இந்த இடப்பட்ட காலத்துல நம்மளுக்கு வேலை எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு குடும்பம் முக்கியம். குடும்பத்தை எப்படி சார் நீங்க வந்து நேரத்தை செலவிட்டீங்க? எப்படி பிள்ளைங்கள் எல்லாம் எப்படி படிக்க வச்சு ஆளாக்குனீங்க?
1: என் ஒய்ஃப் வந்து ஹவுஸ் ஒய்ஃபுங்க சார். அதனால நான் ஹவுஸ் ஒய்ஃபா இருந்த ஒரு வசதினால நான் வந்து என்னுடைய வேலையை கவனிச்சுக்கிறதுக்கு வந்து வசதி அறிஞ்சு சார். அதனால என்னுடைய கான்சென்ட்ரேஷன் பூராமே வேலை வேலை வேலை.
0: நிம்மதியா ஒரு நல்ல வேலை பாக்குறதுக்கு கண்டிப்பா உங்க மனைவி முக்கியமான காரணமா இருந்திருக்கணும்.
1: ஏன்னா
0: வீட்டை முழுவதும் அவங்க பாத்துக்கிட்டாங்க, ஆபீஸ பாத்துக்கிட்டீங்க.
1: கட்டாயம் சார்.
0: சரிங்க சார்.
1: அதனால எனக்கு போய் இது பண்ணா நானும் எங்க வீட்டுல வந்து சும்மா இருக்கிற நேரம் ஹெல்ப் பண்ணுவேன் சார். என் ஒய்ஃப் கடைக்கு போறது,

0: அது இதுன்றதெல்லாம் நான் இது பண்ணுவேன். அவங்க வந்து வளர்ந்த லொக்கேஷன் வந்து மலையிலங்க சார், ஆதிவாசிகள் மாதிரி இருக்கிறவங்க. அதில் தான் நான் பொண்ணு எடுத்தேன். நல்லா அன்பான மனைவி சார். நான் வந்து என் ஒய்ஃபை வந்து குறைச்சே சொல்ல மாட்டேன்
1: சார். அடுத்தது அவங்கள்ட்ட இன்னொரு கேள்வி கேட்கணும். உங்களுடைய லைஃப்ல, உங்க வாழ்க்கையில வந்து நீங்க மறக்க முடியாத ஒரு நபர் அப்படின்னா, உங்களை முன்னேற்றத்திற்கு பின்புலமா இருந்தது, உங்களுக்கு ஊக்கம் கொடுத்து நீங்க நல்லா இருந்து ரிட்டையர்ட் ஆகி நீங்க நல்லா இருக்கீங்கன்னா, அதுக்கு ஒரு காரணகர்த்தா அப்படின்னா யார சார் நீங்க சொல்லுவீங்க?
0: என்னுடைய தகுதி வளர்ச்சிக்கானது வந்து யாருன்னா என்னுடைய மனைவி தான் சார்.
1: ஏன் சார்?
0: எப்படின்னா இந்த பிள்ளைய பள்ளிப்படம் லீவு சமயத்துல மூணு பேருமே, அக்கா தங்கச்சி எல்லாமே மூணு பேருமே அந்த லீவ்ல போய் கொடைக்கானல் பக்கத்துல தங்குவாங்க. அப்படி இருக்கிற போது அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து கிளாஸ் 3 கேடர்ல வேலை பார்த்தவங்க. என்னுடைய சகலனுங்க, நினைச்சிருந்திருக்காங்க. அப்ப ஒரு நாள் வந்து இப்படித்தான் லீவ்ல போயிட்டு இருக்கேன். அதுக்கு அந்த நைட்லயே வந்து நான் லீவ்ல போறதுக்கு முன்னாடி நைட்ல வந்து அக்கா தங்கச்சிக்கு ரெண்டு பேருக்கும் பேச்சுல வந்து, ஓம் புருஷன் என் புருஷன் ஆபீசரா இருக்காப்ல, ஓம் புருஷன் பியூனு தானாம்ல, அப்படின்ற ஒரு பிரச்சனை இது பண்ணு.
1: அதாவது உங்களை வந்து பியூனு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டாங்க.
0: ஆமா, ரொம்ப அதாவது மட்டமா பேசமே. என் ஒய்ஃப் வந்து என்ன பண்ணிட்டாப்ல, என் புருஷன் வந்து பியூனுதான், உங்ககிட்ட நாங்க எதுவும் சொன்னோமா, உங்ககிட்ட எதுவும் உதவி கேட்டோமா? என் புருஷன் எதுதானே நைட்டு பூரா தூங்காம காலையில நானு போறேன், என்னைய கூப்பிட்டு ஊருக்கு வரணும்னு எதிர்பார்த்து வந்துட்டாப்பலாங்க சார். வீட்டில் வந்து கொண்டு வந்த லக்கேஜ் எல்லாம் வீட்டில் வச்சுட்டு இது பண்ணுமே, என் சட்டை இந்த முன்னாடி ஷோல்டர் சட்டையை ஒரு பிடிச்சாப்பலங்க சார். பிடிச்சிட்டு நீங்க வந்து என்ன படிச்சிருக்கீங்க ஏன் அப்படின்னு, நான் SSLC வரையிலும் படிச்சு ஃபெயிலு, மூணு சப்ஜெக்ட் இருக்கு, அந்த மூணு சப்ஜெக்ட நான் வந்து முடிச்சுட்டுனா பாஸ் பண்ணா எங்க ஆபீஸ்ல வந்து கிளர்க் ஆகுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குதுமா அப்படின்ட்டு. அப்ப நீங்க எழுத வேண்டியதானே அப்படின்னு. சரி, ஏன் அப்படி கேட்கிற என்னன்ற போது அப்பத்தான் விஷயத்தை சொல்றாப்பலங்க சார், இந்த மாதிரி உங்களை வந்து ரொம்ப மட்டமா நினைச்சிருக்காப்ல, இத உங்களுடைய தகுதியை வந்து கூட்டி காட்டணும், நீங்க எப்படியும் நீங்க படிச்சு பாஸ் பண்றீங்கன்னு. அது சொன்ன மாசத்திலேயே நான் அந்த மூணு சப்ஜெக்ட எழுதி பாஸ் பண்ணிட்டேங்க சார். அது படிக்கிற போது, எக்ஸாம் நடக்குது படிக்கிற போதுலாம் எனக்கு சுக்குமல்லி காப்பிய போட்டு அவங்களும் உட்கார்ந்து இருப்பாங்க சார் என் பக்கத்துல.
1: நீங்க படிக்கிறப்பவா சார்?
0: ஆமாங்க சார். எக்ஸாமுக்கு படிக்கிற போது பக்கத்துல சுக்குமல்லி காப்பி போட்டு வச்சுக்கிட்டு என் பக்கத்திலேயே உட்காந்து அப்படியே அரை தூக்கமா தூங்கி இது பண்ணுவாங்க. பாஸ் பண்ணிட்டேன். பாஸ் பண்ணிட்டு என்னன்னா, இது எக்ஸாமுக்கு அட்டன் பண்ணும்னா வருஷத்துல ஒரு தடவை தான் எக்ஸாம். ஆமா, அதுல வந்து இது பண்ற போது முதல் வருஷம் நான் எழுதுறேன், ஃபெயில் ஆயிட்டேன் சார். ரெண்டாவது தடவை பாஸ் பண்ணா LDC சார், லோயர் டிவிஷனல் கிளர்க்.
1: அதாவது ஓஏல இருந்து டிபார்ட்மெண்ட்ல எக்ஸாம் எழுதி LDC லோயர் டிவிஷனல் இளநிலை அலுவலரா நீங்க ப்ரமோஷன்ல வந்துருக்கீங்க.
0: ஆமாங்க சார். ஆமாங்க சார். அதில் நானும் பாஸ் பண்ணி நான் இது பண்ணிட்டேன். அதை வச்சு என் பிள்ளைங்க மூணு பிள்ளைகளை வந்து நல்லா படிக்க வைக்க முடிஞ்சு.
1: உண்மையிலே கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதாவது ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னாடி பெண் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நல்லா கேள்விப்பட்டிருக்கேன். முதல் முறையா வந்து உங்களை நான் பாக்குறேன். அதாவது ஓயவா இருந்த உங்களை வந்து SSLC எக்ஸாம் பாஸ் பண்ண வச்சு, டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் எழுத வச்சு, உங்களை வந்து ஒரு LDC வந்து பார்த்த உங்க மனைவிக்கு வந்து மனப்பூர்வமான பாராட்டுகள் சார்.
0: கட்டாயம் சார்.

0: சரிங்க சார், இப்போ எல்டிசியாக இருந்தீங்க, உங்களுடைய ப்ரமோஷன் அதாவது அடுத்த கட்ட மேலே மேலே என்னென்னங்க சார் நீங்கள் வேலை பார்த்தீங்க?
1: நான் வந்துங்க சார் குருப்டி ஸ்டாஃபாக வந்து மொதல் ஓயாவாக இருந்துட்டு நெக்ஸ்ட்டு ஒரு காம்படேட்டிவ் வச்சுருந்தாங்க சார், ரெக்கார்ட் கிளர்க்குன்னு சொல்லி, ஒரு எக்ஸாம் வச்சாங்க, அதில் ரெக்கார்ட் கிளர்க் ஆகிட்டேன். அந்த ரெக்கார்ட் கிளர்க்கில் இருக்கிற போது எனக்கு படிக்கிறதுக்கான எனக்கு டைம் கிடச்சிச்சு, உள்ளற தனி சேம்பர் எனக்குன்னு இது இருந்துச்சு, அது எனக்கு ஒரு ப்ளஸ்ஸுங்க சார். அதில் இது பண்ணி படித்து இது பண்ணியிருக்கும் போது எல்டிசி பாஸ் பண்ணிட்டேன். எல்டிசி பாஸ் பண்ணிட்டு ஒரு 7 வருஷம் கழிச்சு
0: யூடிசினா
1: அப்பர் டிவிஷனல் கிளர்க்கு, அதை வந்து அப்போ வந்து என்னன்னா எஸ்எஸ்சின்னு வாங்க சார், சோசியல் செக்யூரிட்டி அசிஸ்டன்ட் அப்படின்னு வாங்க. அது வந்து மறுபடியும் இது பண்ணி ஒரு 7 வருஷம் கழிக்குமே சீனியர் சோசியல் செக்யூரிட்டி அசிஸ்டன்ட்.
0: எந்த வருஷம் சார்?
1: 2013 வந்து எஸ்எஸ்சிய, அதுல இருந்து சீனியர் எஸ்எஸ்சிய வந்து ஒரு 12 வருஷம் இருந்திருக்குங்க சார்.
0: நல்லதுங்க சார்.
1: டோட்டல் சர்வீஸ் 35 வருஷம் சார்.
0: 35 வருஷம் நீங்க வந்து வருங்கால வைப்பு நிதி ஆபீஸ்ல வந்து நீங்க வேலை பார்த்திருக்கீங்க.

0: உங்களுக்கே தெரியும், எந்த ஒரு அரசு பணியாளராக இருந்தாலும் ரிட்டையர்மெண்ட்னு ஒரு காலம் உண்டு. உங்களுடைய ரிட்டையர்மெண்ட் ஆன அந்த காலம் எப்போ, ரிட்டையர்மெண்ட் ஆன அந்த நாள் அந்த நினைவுகள் ஞாபகம் இருந்தால் கொஞ்சம் சொல்லுங்கள் சார்.
1: கட்டாயம் சார், எனக்கு ரிட்டையர்மெண்ட் செப்டம்பர் மாதம் 2020 சார். ரிட்டையர்மெண்ட் அப்ப கொரோனா பீரியடு, யாருமே ஆபீஸ்க்குள்ள அலௌடு கிடையாது. நான் வந்து எங்க ஆபீசர்ஸ் கிட்ட போய்

0: பெர்மிஷன் வாங்கி, சார் இந்த மாதிரி நான் இத்தனை வருஷமான வேலை பார்த்துருக்கேன், என்னுடைய நான் ரிட்டையர்மெண்ட் சமயத்தில் இப்படி ஒரு இதாயிருச்சு, என் ஒய்ஃபு என் மருமக என் பையன் வர்றதுக்கு கொஞ்சம் பெர்மிஷன் கொடுத்து என்னைய வாழ்த்துனா போதுங்க சார் அப்படின்றது மாதிரி இது பண்ணுற போது, எங்கள் ஆஃபீஸில் ரெக்ரேஷன் கிளப் பெரிய இதுங்க சார், நல்லா வாஸ்டாக இருக்கும், அதில் இல்லாமல் ஆர்சி சேம்பர்லேயே என்னையை கூப்பிட்டு வாழ்த்தி கொடுக்க வேண்டிய பெனிஃபிட்லாம் கையில் கொடுத்து அனுப்பி வச்சாங்க சார். கார் கூட அளவுடு கிடையாதுங்க சார், ஏன் டூ வீலரில் தான் நான் வந்தேன், பையனுக்கு டூ வீலரில் போனாங்க, அவ்வளோதாங்க சார்.
1: சரி சார், கொரோனா காலகட்டத்தில் ரிட்டையர்ட் ஆகிருக்கீங்க?
0: ஆமாங்க சார், கொரோனா காலகட்டத்தில் ரிட்டையர்ட் ஆனால் நானும் கொரோனா வந்து கிடந்தேனுங்க சார். நான் உடம்புக்கும் ஆமாம், தோப்பூரில் ஒரு 9 நாள் நான் அட்மிஷன் ஆகி ட்ரீட்மெண்ட்ல இருந்தேனுங்க சார், அதில் கொஞ்சம் சிரமப்பட்டேன்.
1: சரிங்க சார், இப்போ நீங்கள் 2020 வந்து ரிட்டையர்ட் ஆனீங்க, அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 4 வருஷம் கடந்து போயிருச்சு. இப்போ என்ன சார், ரிட்டையர்மெண்ட் ஆன பிறகு உங்களுடைய பொழுதுபோக்கு அம்சங்கள் என்னென்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க?
0: ரிட்டையர்மெண்ட் ஆனதுல இருந்து சோம்பேறியா இருந்துடக்கூடாதுங்க சார், காலையில மணி 5:30 நட வேணும், ஒரு குறைஞ்சது அப் அண்ட் டவுன் ஒரு 5 கிலோமீட்டராவது நடந்துட்டு வருவேன் சார், போறது 2.5 கிலோமீட்டர் வர்றது 1.5 கிலோமீட்டர், அதே மாதிரி சாயங்காலம் போறது 1-2 கிலோமீட்டர் வர்றது 2 கிலோமீட்டர், மொத்தம் இது பண்ணது. எனக்கு சுகரு அது இதுன்றது எதுவுமே கிடையாதுங்க சார், எனக்கு இந்த செப்டம்பரோட 65 ஆரம்பம், இந்த 2024 செப்டம்பர் முடிய 25 ஆரம்பம் இதுதான் சார். எனக்கு 2 பேத்திக 2 பையனுகளுக்கு ஒவ்வொரு பொண்ணுக, அதை வச்சு நாங்கள் உட்காந்து நாங்கள் நேரத்தை போய்க்கிறது தாங்க சார்.
1: சரிங்க சார், ஓகே. அதாவது ரிட்டையர்ட் ஆனப்பறம் உடல் மீது ரொம்ப ஒரு கட்டுப்பாடு வச்சிருக்கீங்க, உடல் உணவு மீது கட்டுப்பாடு, உடல் பயிற்சி பண்ணி ஒரு ஆரோக்கியமா இருக்கீங்க, பார்த்தாலே தெரியுது. இப்போ உங்களை மாதிரி நிறைய பேர் வந்து ஒரு 60 வயசுக்கு மேல ஆனாலே போதும், ஒரு விதமான ஒரு சோர்வு, ஒரு விதமான ஒரு மன அழுத்தத்துக்கு ஆளாயிடுறாங்க, ஏன்னா ஓடிட்டே இருந்த அந்த வாழ்க்கை வந்து கொஞ்சம் வந்து ஓய்வுல வந்துருது. இப்ப அது மாதிரி ஓய்வுக்கு வரக்கூடிய உங்கள்ட்ட 60 வயசுக்கு மேல உள்ளவங்களுக்கு நீங்க என்ன சார் சொல்ல விரும்புறீங்க?
0: நான் வந்து என்ன மாதிரி இருக்கணும்ன்ற ஒரு இதுல இது ஒண்ணும்னா, ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டோம் அப்படின்றதுக்காக நம்ம வீட்டிலேயே முடங்கி இருந்துடக்கூடாது, நல்லா கோயிலுக்கு போகலாம், இப்படியே கோயிலுக்கு போறது நம்ம சொந்த பந்தங்கள் மற்ற விசேஷங்களுக்கு நம்ம ஃப்ரெண்ட்லியே அதிகமா நெருக்கமா இருக்கக்கூடிய நண்பர்கள்கிட்ட பேசக்கொள்ள, இப்படி இருக்க குழந்தைகளை விளையாட, உணவு கட்டுப்பாடு கட்டாயம் வேணுங்க சார். நான் வந்து எனக்கு வந்து உணவு கட்டுப்பாடு வந்து என்னன்னா, மட்டன் கிட்டன் எல்லாமே சாப்பிட மாட்டேனுங்க சார், எடுத்து குடிப்பேன் ஆனா சாப்பிட மாட்டேன், மீன் சாப்பிடுவேன், மீன்னா வெறும் குழம்பு மீன்தான், பொரிச்சதை சாப்பிட மாட்டேன், எதுக்குங்க சார் வயசாயிருச்சு. அதனால ரிட்டையர்மெண்ட் ஆனவங்க நான் சொல்லக்கூடிய அட்வைஸ் உங்களுக்கு வந்து நல்லதா இருந்தா இதே மாதிரி நீங்க நடந்துகிட்டா கொஞ்சம் காலம் நல்லபடியா உடல் நோய் இல்லாம வாழலாங்க சார்.
1: ரொம்ப நல்லா சொன்னீங்க சார், கண்டிப்பா வந்து இதை கேட்கறவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு தெம்பு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் சார். அடுத்ததா வந்து நீ வேலையை கிட்டத்தட்ட 40 வருஷம் அரசு பணியில் இருந்திருக்கீங்க, உங்க அனுபவத்துல இன்றைய இளைஞர்களுக்கு அவங்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய ஒரு அறிவுரை, ஒரு ஆலோசனை அப்படின்னா என்ன சார் சொல்லுவீங்க?
0: சார், உள்ள இளைஞர்களுக்காக என்னுடைய அட்வைஸா எடுத்துக்கோங்க, நான் என்ன சொல்றேன்னா, நல்ல உழைக்கணும்ன்ற ஒரு மனநிலையை நம்மளா உருவாக்கிக்கிறோம், உழைச்சா நம்ம உடம்பு கெட்டு போயிரும்ன்ற இதே கிடையாதுங்க சார், நம்ம எவ்வளவு உழைக்கிறோமோ நம்ம உடம்புக்கு வந்து ஒர்த்துதான். அதே மாதிரி உணவு பழக்க வழக்கங்களை வந்து நீங்க நல்லபடியா, எது கிடைச்சுன்னா நம்ம எல்லாமே சாப்பிடலாம் கொள்ளலாம்ன்றதும் இருக்கக்கூடாது, நல்லபடியா எதை சாப்பிடணுமோ அதை சாப்பிடணும், எது வேண்டாம்ன்றும் விட்டுறணும். நம்மளுக்கே தெரியும் எதை சாப்பிட்டா நம்மளுக்கு நோய் நொடி வராது அப்படின்றத வச்சு தெரிஞ்சு நடந்துகிட்டாலுமே போதும், அம்மா அப்பாவை தவிக்க விட்டுறக்கூடாது. இன்னொருது என்னன்னா, நம்மளுடைய உழைப்பு உழைப்பு உழைப்பு அப்படின்னு சொல்லி நம்மளை தன்னம்பிக்கைய நம்மளா வளர்த்துக்கறணுங்க சார், நம்பிக்கை இருக்கக்கூடாது, இப்படித்தான் வாழணும்னா கட்டாயம் வாழலாம், அதை வந்து நம்ம மனசுக்குள்ள நம்ம நினைச்சு இது பண்ணா தரமான மனைவியை கல்யாணம் பண்ணலாம், தரமான குழந்தைகளை வளர்த்துக்கறலாம்.

0: சார், உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நெகிழ்ச்சியா இருக்கு. அதாவது ஒரு சாதாரண ஒரு குக் கிராமத்துல ஒரு விவசாய குடும்பத்துல பிறந்து 5வது வரைக்கும் தான் படிச்சு, அதுக்கப்புறம் எல்லாம் பிரைவேட்லயே படிச்சு ஸ்டேட் பேங்க்ல வேலை பார்த்துருக்கீங்க, தொலை தொடர்பு வேலை பார்த்து கடைசி PF ஒரு 35 ஆண்டு காலம் வேலை பார்த்து ஒரு நல்ல போஸ்டிங்ல இருந்து ரிட்டையர் ஆயிருக்கீங்க சார். கண்டிப்பா வந்து உங்களுடைய இந்த பேச்சு கேட்கிற ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில இன்னும் நீங்க நீண்ட ஆரோக்கியத்தோட இருக்க எங்கள் மதுரை வானொலி நிலையத்தின் சார்பாக எங்களோட நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் பல்லாண்டு காலம் வாழ வாழ்த்துகிறோம். நன்றி, வணக்கம் சார்.
1: என்னை பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்த மதுரை வானொலி நிலையத்தார்களுக்கும் நான் பேசுவதை கேட்ட நேயர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம்.

0: இதுவரை ஓய்வு பெற்ற முதுநிலை சமூக அலுவலர் திரு கே பழனிசாமி அவர்கள் பங்கு பெற்ற நேர்முகம் கேட்டீர்கள்.
1: நிறைவு பெற்றது இன்றைய கனிந்த வாழ்வு. படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை.

0: தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். பிரதமர் திரு நரேந்திர மோடி நெதர்லாந்தில் அரசுமுறை பயணத்தை முடித்துக்கொண்டு ஸ்வீடன் சென்றடைந்தார். கோதன்பர்க் சென்றடைந்த பிரதமருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக ஸ்வீடன் சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்நாட்டு பிரதமர் திரு உல்ஃப் கிறிஸ்டர்சனுடன் இன்று பேச்சு நடத்துகிறார். இதனைத் தொடர்ந்து இரு தலைவர்களும் ஐரோப்பிய தொழில்துறை ஏற்பாடு செய்துள்ள கூட்டத்திலும் பங்கேற்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழர் மரபின் தொன்மையை மேலும் அங்கீகரிக்கும் வகையில் 20க்கும் மேற்பட்ட செப்பேடுகளை நெதர்லாந்து அரசு பிரதமர் திரு நரேந்திர மோடியிடம் வழங்கியுள்ளது மகிழ்ச்சியளிப்பதாக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், சோழர் காலத்தில் அச்சடிக்கப்பட்ட இந்த செப்பேடுகள் மூலம் 1000 ஆண்டுகளுக்கு முந்தைய தமிழர் கலாச்சாரத்தின் குறிப்பிடத்தக்க ஆதாரங்கள் கிடைக்கப் பெற்றிருப்பதாக கூறியுள்ளார். நமது கலாச்சாரம் எத்தகைய சிறப்பு வாய்ந்தது என்பதற்கான கூடுதல் சான்றாகவும் இது திகழ்கிறது என்று அவர் தெரிவித்துள்ளார். தமிழர் கலாச்சாரத்தை உலகெங்கும் கொண்டு செல்வதிலும் பழமை வாய்ந்த பொக்கிஷங்களை மீட்டு வருவதற்கும் பிரதமர் முக்கியத்துவம் அளித்து வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதற்காக தமிழக மக்கள் சார்பில் பிரதமருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். நாட்டின் மின் கட்டமைப்பு வலுவடைந்து வருவதாக மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரல்லாத் ஜோஷி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், ஒரே நாளில் 256.4 ஜிகாவாட் மின் தேவை பூர்த்தி செய்யப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். இதில் 33% புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆதாரங்கள் மூலம் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். தூய

0: எரிசக்தி பயன்பாட்டிற்கு மத்திய அரசு தொடர்ந்து ஊக்கமளித்து வருவதாக அவர் கூறியுள்ளார். நாட்டின் வளர்ச்சியில் இது முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் திரு பிரல்லாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். அடல் ஓய்வூதிய திட்டத்தில் இதுவரை 9 கோடிக்கும் மேற்பட்டோர் இணைந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. நடப்பாண்டில் மட்டும் 1,35,00,000 பேர் இந்த திட்டத்தில் இணைந்துள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த திட்டத்தின் பயனாளிகள் 60 வயது பூர்த்தி செய்த பின்னர் மாதந்தோறும் அவர்களுக்கு 1,000 முதல் 5,000 வரை ஓய்வூதியம் கிடைக்கும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் நிதிநிலை குறித்து முழுமையாக ஆய்வு செய்த பின்னர் வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்று நிதியமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அஇஅதிமுகவைச் சேர்ந்தவர்களுக்கு அமைச்சரவையில் இடம் அளிப்பது குறித்து இதுவரை எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்றார். பதவியேற்ற நாள் தொடங்கி மக்கள் நலனுக்காக பல்வேறு நடவடிக்கைகளை முதலமைச்சர் திரு விஜய் மேற்கொண்டு வருவதாகவும் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்தார். ஊர்காவல் படையினருக்கு மாதந்தோறும் 30 நாள் வேலையும் காலமுறை ஊதியமும் வழங்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதிய அரசின் வாயிலாக தங்களுக்கு நன்மை கிடைக்கும் என்று ஊர்காவல் படையினர் நம்பிக்கையுடன் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். அவர்களின் நம்பிக்கையை தாவேக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். உள்ளாட்சி தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறும் என்று மதிமுக பொதுச்செயலாளர் திரு வைகோ நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தஞ்சாவூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சோழ மண்டலத்தின் பல்வேறு இடங்களில் பழமையான செப்பேடுகள் உள்ளதாக கூறினார். இதனை ஆய்வு செய்ய வேண்டிய கடமை மத்திய அரசுக்கு உள்ளதாகவும் திரு வைகோ தெரிவித்தார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் அமமுக தொடர்வதாக அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு டிடிவி தினகரன் கூறியுள்ளார். இன்று திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அஇஅதிமுகவை அழிக்க தாவேக முயற்சிப்பதாகவும் இதனை அக்கட்சியினர் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் கூறினார். அஇஅதிமுகவிற்கு எப்போதும் தாம் துணை நிற்கப் போவதாக அவர் குறிப்பிட்டார். அஇஅதிமுக மற்றும் அமமுக சார்பில் வெற்றி பெற்றவர்களுக்கு தாவேக அரசு அமைச்சர் பதவி வழங்கினால் சிபிஐ விசாரணை கோரப்படும் என்றும் திரு டிடிவி தினகரன் தெரிவித்தார். பிரான்சில் நடைபெற்ற சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 4 தங்கம் 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ரவுனக் சௌஹான் தங்கப்பதக்கத்தையும் சனி தயானந்த் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். மகளிர் ஒற்றையர் பிரிவில் தஸ்னி மிர் தங்கப்பதக்கத்தையும் ஆகாஷி கஷ்யப் வெள்ளிப்பதக்கத்தையும் கைப்பற்றினர். கலப்பு இரட்டையர் பிரிவில் ஸ்ருதி மிஸ்ரா இஷான் பட்நாகர் இணையும் ஆடவர் இரட்டையர் பிரிவில் கிருஷ்ணா பிரசாத் கரகா பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி ராய் இணையும் தங்கப்பதக்கம் வென்றன. இப்பிரிவில் சூரஜ் கோலா துருவ் ராவத் இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது. ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்த இணை இப்பதக்கத்தை கைப்பற்றியது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வாலிஷெட்டியும் வெள்ளிப்பதக்கம் வென்றார். குஜராத்தின் காந்திநகரில் நடைபெற்ற ஆசிய பளுத்தூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 9 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ரொமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியின் 3வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா முதலிடத்தில் உள்ளார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. செய்தி கதம்பம்.
1: இன்றைய செய்தி கதம்பத்தில் உயர் இரத்த அழுத்தத்தை தடுப்பது மற்றும் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் குறித்து மருத்துவர் சித்ரா எமது செய்தியாளருக்கு அளித்த பேட்டி, வேலூர் மாவட்டத்தில் பிரதமரின் மக்கள் மருந்தகம் சிறப்பாக செயல்பட்டு வருவது குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. உயர் இரத்த அழுத்த தினம் இன்று உலகம் முழுவதும் கடைபிடிக்கப்படுகிறது. உயர் இரத்த அழுத்தம் குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்த வேண்டியது அவசியம் என்று தாய்சேய் நல மருத்துவர் டாக்டர் சித்ரா எமது செய்தியாளருக்கு அளித்த பேட்டி.
2: நான் டாக்டர் சித்ரா, தாய்சேய் நல மருத்துவர். இன்னைக்கு வேர்ல்ட் ஹைப்பர் டென்ஷன் டே. ஸோ ஹை பிபினாலே ஹைப்பர் டென்ஷன் அப்படின்றத சொல்லலாம். இந்த ஹைப்பர் டென்ஷன் வந்து ஒரு சைலண்ட் கில்லர். இது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளை உடம்புல வந்து சில பாதிப்புகள் நம்மளோட ஹார்ட்டுக்கு, நம்ம பிரெயினுக்கு, நம்ம கிட்னிக்கு, நம்ம பிளட் வெசல்ஸ்க்கு உண்டாக்கும். இதை வந்து நம்ம பார்க்காம போயிட்டோம் அப்படின்னா சீரியஸ் ப்ராப்ளம், ஹார்ட் அட்டாக்கோ இல்லை ஸ்ட்ரோக்கோ இல்லை கிட்னி ஃபெயிலியரோ இல்லை விஷன் லாஸ், கண் பார்வை இழக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, ஹைப்பர் டென்ஷனில் இதை ப்ரிவெண்ட்டும் பண்ணலாம் அண்ட் கண்ட்ரோல்டாகவும் வச்சுக்கலாம். ஸோ ஒவ்வொரு மனுஷனுமே வந்து, அடல்ட்ஸ் எல்லாருமே வந்து ரெகுலராக பிபி வந்து செக்அப் பண்ணணும். ஏஜ் 30க்கு மேலே வந்துட்டாலும் சரி, இல்லை ஏதாவது சிம்டம்ஸ் ஃபேமிலி ஹிஸ்ட்ரியோ இல்லை ஹைப்பர் டென்ஷனோ இல்லை டயபெட்டிஸோ ஒபிசிட்டியோ இல்லை ஹார்ட் டிசீஸ் ஏதாவது இருந்தாலும் ப்ராப்பர்

0: செக்கப்பும் ப்ராப்பர் ஃபாலோஅப்பும் வச்சுக்கணும். இந்த இடத்துல இன்னொரு ஒரு ஹைலைட் என்ன கொடுக்க விரும்புகிறேன்னா, ப்ரெக்னென்ட் விமன் கூட ஹைப்பர் டென்ஷன் வரலாம். அதை வந்து ஜெஸ்டேஷனல் ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதை வந்து ப்ராப்பராக அண்டர் கண்ட்ரோலில் வச்சாலே மாத்திரமே மதரோ பேபியோ சேஃபாக இருக்க முடியும். ஸோ ஒரு ப்ரெக்னென்ட் விமன் வந்து ஒரு ரெகுலர் ஆன்டினிட்டல் செக்கப்ஸ்க்கும் போகணும். அவங்களோட பிபியை ரெகுலராக மானிட்டர் பண்ணணும். ஏதாவது சிம்டம்ஸ், அதாவது கை கால் வீக்கம், இல்லைனா வந்து சிவியராக தலைவலி, பிளரிங் ஆஃப் விஷன், பார்வை குறையிறது, இல்லை குழந்தைங்களோட அசைவு கொஞ்சம் குறைய ஆரம்பிக்குது அப்படின்னா இம்மீடியட்டாக போய் டாக்டரை பார்க்கணும். ஸோ அது வந்து ஏர்லி சிம்டம்ஸாக இருக்கலாம் பிபி ரொம்ப ஹையாகிறதுக்கு. ஸோ அப்போ கண்டிப்பாக போய் டாக்டரை பார்க்கணும். சிம்பிள் லைஃப் ஸ்டைல் வந்து சில மாற்றங்களை நிறைய கொடுக்கும். லைக் எப்படி அப்படின்னா, நம்ம ரெடியூஸ்ட் சால்ட், சால்ட்டை ரொம்ப கம்மி பண்ணிக்கலாம் நம்மளோட தினம் தினம் எடுக்கிற சாப்பாட்டில். நிறைய ஃப்ரூட்ஸ், நிறைய வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. எஸ்பெஷலி ஹோம் குக்ட் ஃபுட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் திங். வெளியில் சாப்பிட்றதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். ரெகுலர் எக்ஸசைஸ் எவ்ரி டே ஒரு 30 நிமிஷம், ரெகுலராக வாக்கிங் ஆல்சோ வில் ஹெல்ப் மெயின்டைன் அ ஹெல்தி பாடி வெயிட். வெயிட் கொஞ்சம் அதிகமாகாமையும் நம்ம பார்த்துக்கணும். அதே மாதிரி ஸ்பெசிஃபிக்காக ஸ்மோக்கிங்கும் ஆல்கஹால் கன்சம்ஷன் எல்லாமே கொஞ்சம் குறைச்சிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது. ஸ்ட்ரெஸ் மேனேஜ் பண்ணுறது, அதாவது நல்ல ஒரு ஸ்லீப் தந்தாலோ, ஒரு ரிலாக்ஸேஷன் இருந்தாலோ, யோகாவோ மெடிடேஷனோ கூட இந்த பிபி எல்லாமே கம்மியாக எடுத்துகிட்டு வர்றதுக்கு நிறைய வந்து ஹெல்ப் பண்ணும். கண்டிப்பாக உங்கள் டாக்டர் வந்து ப்ராப்பராக பிபி ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கு மெடிக்கேஷன்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ண சொல்லி நீங்கள் அதை ரெகுலராக ஃபாலோ அப் பண்ணணும். எப்பயுமே நடுவில் மெடிசன்ஸ் ஸ்டாப் பண்ணக்கூடாது டாக்டரோட அட்வைஸ் இல்லாமல். ஸோ இந்த வேர்ல்ட் ஹைப்பர் டென்ஷன் லீல நம்மளுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நோ யோர் நம்பர்ஸ், கண்ட்ரோல் யோர் ப்ரெஷர் அண்ட் ப்ரொடெக்ட் யோர் ஃபியூச்சர். அண்ட் ப்ளீஸ் உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையுமே என்கரேஜ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸை என்கரேஜ் பண்ணுங்கள், உங்கள் நெய்பர்ஸ் என்கரேஜ் பண்ணுங்கள். ப்ராப்பராக பிபியை செக்அப் வச்சு உங்களோட லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் நல்லா வச்சு ஹாவ் எ ஹெல்தி அண்ட் குட் லைஃப்.
1: வேலூர் மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் பிரதமரின் மக்கள் மருந்தகங்கள் பொதுமக்களிடையே சிறப்பான வரவேற்பை பெற்றுள்ளது. இதுகுறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு.
2: பிரதம மந்திரி ஜன் ஔஷதி எனப்படும் மக்கள் மருந்தகங்களில் மருந்து தயாரிக்கும் விலையிலேயே மருந்துகள் விற்க மத்திய அரசு மக்கள் மருந்தகங்களை துவக்கி செயல்படுத்தி வருகிறது. ஏழை எளிய மக்களின் மருத்துவ செலவை குறைக்கும் வகையில் தரமான ஜெனரிக் மருந்துகளை மலிவு விலையில் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த மருந்தகங்களில் பொதுவாக பயன்படுத்தப்படும் ஜெனரிக் மருந்துகள் சந்தை விலையை விட 30% முதல் 90% வரை குறைந்த விலையில் வழங்கப்பட்டு வருகிறது. தற்பொழுது இந்த திட்டத்தில் 2000 மேற்பட்ட மருந்துகள் மற்றும் 300 மேற்பட்ட மருத்துவ உபகரணங்கள் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. வேலூர் மாவட்டத்தில் 100 மேற்பட்ட பகுதிகளில் மக்கள் மருந்தகங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. இந்த மருந்தகங்களில் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை மருந்துகள், எலும்பு மஜ்ஜை மற்றும் மாற்று அறுவை சிகிச்சைக்கான மருந்துகள் உள்ளிட்ட பல்வேறு நோய்களுக்கு மக்கள் மருந்தகங்களில் மருந்துகள் விற்கப்பட்டு வருகிறது. மக்களுக்கு குறைந்த விலையில் தரமான மருந்துகள் கிடைக்க செய்வதற்காக பிரதம மந்திரி மக்கள் மருந்தகங்களில் மருந்துகளை வாங்கி பயன்படுத்தி வரும் பொதுமக்கள் கூறும்போது,
3: என் பேரு பிரைம் மினிஸ்டரோட மக்கள் மருந்தகம் இந்த பொதுமக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. மாசம் மாசம் 3000 மேல எங்களுக்கு சேவ் ஆகுது. இது முன்னாடி எல்லாம் வந்து 6000 இந்த அளவுக்கு எங்களுக்கு மெடிசன் எவ்வளவு செலவாகும். பப்ளிக் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான மெடிக்கல் ஷாப். வெளியில வாங்கினாக்கா எக்கச்சக்கமா இருக்கு, அதாவது 4 ஆகுது. பட் மாசம் 3000 சேவ் ஆகிறதாலும் யூஸ்ஃபுல்லா இருக்கு.
4: என்னுடைய பெயர் மோகன் ரெட்டி. எங்களுக்கு 60-70% குறைவான விலையில் கிடைக்கிறது. இதற்காக பிரதமர் மோடி அவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். மேலும் இது போன்ற மருந்தகங்கள் இன்னும் தமிழகத்தில் பட்டித்தொட்டிகள்லாம் வந்தால் மருத்துவம் எல்லோரையும் போய் சென்றடையும்.
5: என்னுடைய பேர் அரங்கண்ணல். 10 இந்த மெடிசன் சாப்பிட்டு இருக்க, தனியார் ஹாஸ்பிட்டலை விட இந்த மெடிசன் வந்து ரொம்ப ரேட்டு கம்மியா இருக்கு. ஆனா எல்லா மெடிசன் கிடைக்குது. அதே மாதிரி என் தம்பி வந்து நியூரோ ப்ராப்ளம், அவனுக்கும் இங்கதான் வாங்கி சாப்பிட்டு இருக்க. அவனுக்கு தனியார் ஹாஸ்பிட்டலை விட இங்க ரேட்டு கம்மியா இருக்கு. எல்லா மெடிசன் கிடைக்குது. சார் வந்தவொடனே ஒரு ஆஃப் அன் அவர் எல்லா மெடிசன் கொடுத்துறாரு எனக்கு.
1: பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டம் மிகவும் பயனளிப்பதாக உள்ளது என்று ராணிப்பேட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த பயனாளி எமது செய்தியாளரிடம் கூறுகையில்,
6: என் பெயர் லோகேஷ், நான் விவசாய பணியை செய்து வருகிறேன். மத்திய அரசின் பிரதம மந்திரி கிசான் திட்டத்தின் மூலம் வருடத்திற்கு 3 2000 வழங்கப்படுவது மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது. இந்த பணம் விவசாயத்துக்கு மற்றும் விதைப்பொருட்கள் வாங்கவும், இடுபொருட்கள் வாங்கவும் மற்றும் பூச்சி மருந்து வாங்க பயனுள்ளதாக இருக்கிறது. எந்த ஒரு இடைத்தரகரும் இல்லாமல் நேரடியாக எங்களது வங்கி கணக்கு பணம் வருவதால் நாங்கள் பணம் எடுத்து விவசாய பணிக்கு செலவிட பெரும் உதவியாக உள்ளது. இந்த திட்டத்தால் கோடிக்கணக்கான விவசாயிகள் பயனடைவது மகிழ்ச்சி அளிக்கிறது. விவசாயம் இருந்தால் மட்டுமே நாடு உயரும். அதை கருத்தில் கொண்டு மத்திய அரசு செயல்படுவது மகிழ்ச்சி அளி

0: இருக்கிறது. இந்த திட்டத்தை அளித்த பிரதமர் மோடிஜி ஐயாவுக்கு விவசாயம் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.
1: கோடை மழை வெள்ளம் போன்ற இயற்கை இடர்பாடுகளை எதிர்கொள்ள நாகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அவசர கால கட்டுப்பாட்டு அறை திறக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து எமது செய்தியாளர் வழங்கும் தகவல்கள்.
2: நாகை மாவட்டத்தில் தொடர்ந்து நல்ல மழை பெய்து வருகிறது. கோடை மழை, புயல், வெள்ளம் மற்றும் இடி மின்னல் போன்ற இயற்கை இடர்பாடுகளை எதிர்கொள்ள நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அவசர கால கட்டுப்பாட்டு அறை திறக்கப்பட்டுள்ளது. இந்த கட்டுப்பாட்டு மையத்தில் 24 மணி நேரம் சுழற்சி முறையில் அலுவலர்கள் பணியாற்றி வருகின்றனர். எனவே பொதுமக்கள் இயற்கை பேரிடர் தொடர்பான கோரிக்கையில் இருப்பின் உடனடியாக தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தகவல் தெரிவிக்குமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆகாஷ் அவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளார். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த அகஸ்தியம்பள்ளி, கடினவயல், கோடியக்காடு உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் 9000 ஏக்கரில் உப்பு உற்பத்தி நடைபெற்று வந்த நிலையில் கடந்த 2 நாட்களாக பெய்த மழையின் காரணமாக உப்பளப்பாத்திகளில் மழையில் தேங்கி உப்பு உற்பத்தி முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. சேமித்து வைத்துள்ள உப்பை மழையில் இருந்து பாதுகாக்க தார்ப்பாய் கொண்டு மூடி வைத்துள்ளனர். மழையால் உப்பள தொழிலாளர்கள் வேலை இழந்துள்ளனர். மீண்டும் உப்பு உற்பத்தி செய்ய ஒரு வார காலமாகும் என உப்பள தொழிலாளர்கள் தெரிவித்துள்ளனர்.
1: மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் நெதர்லாந்து பயணம் மூலம் இரு நாடுகளுக்கும் இடையேயான நட்பு மேலும் வலுப்பெற்றுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, பசுமை, ஹைட்ரஜன் ஆகிய துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையேயான ஒத்துழைப்பு மேலும் விரிவடைந்துள்ளதாக கூறியுள்ளார். நாட்டின் அடுத்த தலைமுறை வளர்ச்சியை தீர்மானிப்பதில் குவாண்டம் தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு இறையாண்மை மற்றும் உள்நாட்டு தொழில்நுட்ப சுற்றுச்சூழல் ஆகியவை முக்கிய பங்காற்றும் என்று மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். இந்தியா வெறும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் நாடாக இல்லாமல் தொழில்நுட்பத்தை உருவாக்கும் மற்றும் உலகிற்கு வழங்கும் நாடாக மாற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். இந்தியா உலகளாவிய தொழில்நுட்ப சக்தியாக உயர வேண்டுமெனில் உள்நாட்டு ஆராய்ச்சி தொழில்நுட்ப சூழலை வலுப்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தமது சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ளார். நீர் பாதுகாப்பை மக்கள் இயக்கமாக மாற்ற வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கேட்டுக் கொண்டுள்ளார். நாக்பூரில் நடைபெற்ற நீர் பாதுகாப்பு குறித்த நிகழ்ச்சியில் பங்கேற்றது குறித்து அவர் தமது சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ளார். விதர்பாவில் நிலவும் நீர் தட்டுப்பாடு, பாசன பிரச்சினைகள் மற்றும் விவசாய நெருக்கடிகளுக்கு தீர்வு காணும் வகையில் இந்த மாநாடு நடத்தப்பட்டதாகவும், இதில் 40 மேற்பட்ட நீர் பாதுகாப்பு நிபுணர்கள், விவசாய அமைப்புகள் பங்கேற்றதாகவும் திரு நிதின் கட்கரி கூறினார்.
3: இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்ட்.
1: திரைகானம் கேட்கலாம். திரைகானத்தில் முதல் பாடலாக வாதி திரைப்படத்திலிருந்து ஸ்வேதா மோகன் பாடிய பாடல்.

புதை பொழியலாம். அவள் அருகில் வந்து பழக நான் மெழுகை போல உருக இதை பிழிய பிழிய தேனை எடுத்து எனக்கு தந்தாளே.

எஃப்எம் கோல்டு வழங்கிய திரைகானத்தில் ஒலித்த பாடல்கள், இடம்பெற்ற படங்கள். செல்வமகள், ஸ்நேகிதி, புனர்ஜென்மம், நான், குடியிருந்த கோவில், பேசும் தெய்வம், உயர்ந்த மனிதன், புதிய பூமி, சத்தியம் தவறாதே, நீயும் நானும், ஒளி விளக்கு, பணமா பாசமா, ஊட்டி வரை உறவு, நெஞ்சிருக்கும் வரை எனும் சில நொடிகளில் ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

0: Energy Prahlad Joshi said India has now successfully managed a record peak power demand of 256.4 gigawatt in a single day. In a conversation with a private English news daily yesterday, Mr. Joshi said nearly 33% of the power demand met through renewable energy sources. He said India's power infrastructure has become stronger, more resilient and future ready. The minister added that this transformation reflects the rapid expansion of energy capacity, grid strengthening and the growing contribution of clean energy in powering country's growth journey. In IPL cricket, Delhi Capitals defeated Rajasthan Royals by 5 wickets at Arun Jaitley Stadium, Delhi tonight. Chasing a target of 194 runs set by Rajasthan Royals, Delhi Capitals were 197 for 5 in 19.2 overs. And that is the end of this news bulletin.
1: நேரம் நள்ளிரவுக்கு பின் 12:10. ஆகாஷ்வாணி, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் 100.1 FM கோல்ட். ஒலிக்கவிருப்பது இரவின் மடியில். இடம்பெறுவது வாட்டர் வெற்றிவேல், உழைப்பாளி ஆகிய படங்களிலிருந்து பாடல்கள். முதலில் ஒலிப்பது வாட்டர் வெற்றிவேல் படத்திலிருந்து பாடல்கள்.

0: And that is the end of this news bulletin.
1: நேரம் 2 மணி. நேரம் 1 மணி 10 நிமிடம். ஆகாஷ்வாணி. நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் சென்னை வானொலியின் 100.1 FM கோல்டில் அடுத்து இடம்பெறுவது நினைவில் நின்றவை நிகழ்ச்சி. இதில் வியட்நாம் வீடு, காவிய தலைவி, எங்க மாமா ஆகிய படங்களிலிருந்து பாடல்கள். முதலில் இடம்பெறுவது வியட்நாம் வீடு படத்திலிருந்து பாடல்கள்.

0: பதினெட்டாம் கிளாஸ் படிக்கும் போது பருவம் வந்தது. நீங்க பத்தாம் கிளாஸ் பிடிக்கும் போது நரை விழுந்தது.
1: அங்க போடு
0: குமரி வயசும் கிழவி உடம்பும் கூட வந்தது எப்படியோ, அதில் சூழல் வந்தது எப்படியோ.
1: குமரி வயசும்

0: அதுவா ரேடியோ கிராம் பாடுதுன்னு நினைக்கிறேன். சந்தர்ப்பம் தெரியாம வேலைக்காரத்துக்கு இதே மாதிரி ஒரு பாட்டை போட்டு தான் போட்டுருக்கேன். நான் போய் நிறுத்திட்டு வந்துட்டேன்.
1: வேண்டாம் அந்த பாட்டையே கேட்கலாம்.

தன்னந்தானி காட்டு ராஜா, என் தோட்டத்தில் எத்தனை ரோஜா, நான் தீராத விளையாட்டு பிள்ளை, என் தொட்டிலில் எத்தனை முல்லை முல்லை முல்லை. நான் தன்னந்தானி காட்டு ராஜா, என் தோட்டத்தில் எத்தனை ரோஜா, நான் தீராத விளையாட்டு பிள்ளை, என் தொட்டிலில் எத்தனை முல்லை முல்லை முல்லை.

முத்து போல் வெள்ளை மனசு. நான் தன்னன் தானி காட்டு ராஜா, என் கோட்டத்தில் எத்தனை ரோஜா. நான் தீராத விளையாட்டு பிள்ளை, என் கோட்டையில் எத்தனை முல்லை முல்லை முல்லை.

தன்னன் தனி காட்டு ராஜா, தோட்டத்தில் எத்தனை ரோஜா, தீராத விளையாட்டு பிள்ளை, தொட்டிலில் எத்தனை முல்லை முல்லை முல்லை.

0: சில நொடிகளில் ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியில் இருந்து அஞ்சலாகும்.
1: நமஸ்கார், ஆகாஷ்வாணி சமாச்சார் கே சாத் மே பிரசாந்த் குமார்.

0: ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டில் இனி கேட்கலாம் நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியின் முதலில் குரு திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்கலாம். எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்களில்.

0: குடிதான், எந்த ஊரு தான் கொன்ன குடிதான், அத்தமவனும் கொன்ன குடிதான், முத்து பருப்பேன் கொன்ன குடிதான்.
1: குரு திரைப்படத்தின் நிறைவான பாடல் எஸ் ஜானகி குழுவினருடன் பாடியுள்ளது.

எஃப்எம் கோல்டு வழங்கி கொண்டிருக்கும் நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில் அடுத்து கரும்புவில் திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்கலாம். ஜென்சி மற்றும் கேஜே யேசுதாஸ் குரல்களில் ஒலிக்கும் பாடல்கள்.

எஃப்எம் கோல்டு வழங்கி கொண்டிருக்கும் புலரும் பொழுது நிகழ்ச்சியின் நிறைவாக நினைத்தாலே இனிக்கும் திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்கலாம். எம்எஸ் விஸ்வநாதன் குரலில் ஒலிக்கும் முதல் பாடல்

இதம் சந்தோஷம் ராத்திரிகள் வந்துவிட்டால் சாத்திரங்கள் ஓடிவிடும். கட்டழகு பொன்னிருக்கு வட்டமிடும் பாட்டிருக்கு தொட்டு

பட்டழகு கொண்டிருக்கு வட்ட வீடும் பாட்டிருக்கு தொட்ட இடமத்தனையும் இன்பம் என்று துன்பமில்லை. நாராயண

வாழ்க்கை பறக்கட்டும் ராக்கெட்டிலே, இரவு பொழுது நமது பக்கம் விடிய விடிய கொண்டாடுவோம். கட்டழகு பொன்னிருக்கு, வட்டமிடும் பாட்டிருக்கு, தொட்ட இடமத்தனையும் இன்பமே.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டில் இனி கேட்கலாம் பொங்கும் மங்கலம்.
2: பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் இன்று அரியத்தூர் ஏ டி பஞ்சாட்சரம் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். மேல்சானாங்குப்பம் ஜி முனுசுவாமி அவர்கள் தவில். கஜபதனா என்று தொடங்கும் ஸ்ரீரஞ்சனி ராகத்தில் அமைந்த பாபநாசம் சிவன் பாடல். ஆதிதாளம்

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் அரியத்தூர் ஏ டி பஞ்சாட்சரம் அவர்களின் நாகஸ்வர இசை ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து சரசாங்கி ராகத்தில் அமைந்த திருப்பதி மலை என்று தொடங்கும் எம் எம் தண்டபாணி தேசிகர் கீர்த்தனை ஆதித்தாளம்.